0: பகிரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: మొత్తమంది.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அறிவாளி முல்லா கிட்ட வந்தாராம். அவரை சோதனை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். கையில எதையோ வச்சு மூடிட்டு கேட்க ஆரம்பிச்சாராம். முல்லா, உண்மையிலே நீங்க பெரிய அறிவாளி அப்படின்னா என் கையில என்ன இருக்குன்னு சரியா கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம். முயற்சி செய்யறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் அடையாளங்கள்லாம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாராம். வந்தவர் அடையாளங்களை அடுக்க ஆரம்பிச்சாராம். அது நீள்வட்ட வடிவமானது, மேலே வெள்ளை நிற ஓடால் ஆனது, மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் இருக்கும், உள்ளே வளவளப்பா இருக்கும், சூடாக்கினால் திரவமாகும், கூழாக்கினால் திடமாகும். இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், என் கையில என்ன இருக்கிறது? தெரியலையே, இன்னும் கொஞ்சம் அடையாள சொல்றீங்களான்னு கேட்டாராம் முல்லா. சொல்றேன், இதை கோழிதான் போடும். கோழி கண்களில் பட்டால் மட்டுமே கலர் கலராக குஞ்சுகள் வரும். மனிதன் கண்ணில் பட்டால் ஆம்லெட் ஆஃப் ஆயில் கலக்கி போல ஆகிவிடும். இப்போது சொல்லுங்கள், என் கையில் என்ன இருக்கிறது? ரொம்பவே மும்மரமா யோசிச்சாராம் முல்லா. முடிவா முத்தாய்ப்பான ஒரு பதில சொன்னாராம். கண்டுபிடிச்சிட்டேன், இது கூட தெரியாதாக்கும், உங்க கையில இருக்கிறது ஒரு வகையான கேக் அப்படின்னு சொன்னாராம். முல்லாவோட இந்த கதை நமக்கு எடுத்து சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, அறிவாளிய கரை சேர்க்கலாம், ஆனா அறிவாளிய போல நடிக்கிறவங்களை யாராலையும் கரை சேர்க்க முடியாது. நம்மை புரிந்த நபர்களுக்கு நாம எப்பவுமே பதிலா இருக்கணும், புரியாத நபர்களுக்கு புதிராவே புதியதாவே இருந்துட்டு போயிடணும். வாழ்க்கையில நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களை தவிர்த்து அமைதியா வாழ்றதுக்கு அதுதான் மிகச்சிறந்த வழி. நம்மளை உண்மையாவே புரிந்து கொண்ட நபர்களுக்கு நாம எந்த விளக்கமும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நாம செய்யக்கூடிய செயல்களுக்கான காரணமும் நம்மளோட அன்பும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களோட நாம என்னைக்குமே உண்மையான ஒரு துணையாக பக்க பலமாக பதிலீடாக இருக்கணும். நம்ம மேல எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத நபர்களுக்கு நம்மளை நாம நிரூபிக்க ஒரு நாள் போராடக்கூடாது. இதனால நம்மளுடைய நேரமும் மன அமைதியும் ஒரு நாள் வீணா போகாது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லவனா வாழ முயற்சி செய்யறதை விட நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நபர்களோடு உண்மையா வாழ்றதுதான் நிம்மதி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சொல்வன்மை, அதிகாரம் 65, குறள் எண் 645. சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. தான் சொல்ல எண்ணிய சொல்லை வெல்லக்கூடிய வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து அந்த ஒரு சொல்லை சொல்ல வேண்டும். நம்ம பேசக்கூடிய சொற்கள் மற்றொரு சொல்லால் வெற்றி கொள்வதற்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம பேச ஆரம்பிக்கணும். இந்த இடத்தில் இந்த ஆட்களுக்கு முன்னால் நான் பேசக்கூடிய சொல்லை வெல்வதற்கு எந்த ஒரு சொல்லும் இல்லை, அந்த அளவுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அமையணும். வெல்வதற்கு இல்லாத நிலையில் இருக்கும் சொல்லை ஆராய்ந்து அறிந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதுதான் மிகச்சிறந்த சொல்வன்மை. இந்த இடத்திற்கு இந்த வார்த்தை அல்லது இந்த சொல் பொருந்தும் என தேர்ந்தெடுத்து பேசுவது வாழ்க்கையே அழகாக்கும். அவ்வாறு பேச வேண்டுமென்றால் எவ்வளவு பொறுமையோடு, பொறுப்போடு, திறமையோடு ஆராய்ந்து பேச வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சு எப்பொழுதுமே நன்மைக்குரிய பேச்சாக அமையாது. எனவே மனைவி, கணவன், குழந்தைகள், நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் என யாராயிருந்தாலும் பேசும் பொழுது நாம் பேசும் சொல்லை வெல்வதற்கு வேறொரு சொல் இல்லை என்பதை தேர்ந்து தெளிந்து பிறர் மனம் புண்படா வண்ணம் பேசி மகிழ்வோம். நெல்லுக்குள் அரிசி உண்டு, சொல்லுக்குள் பொருள் உண்டு. எந்த சொல்லையும் எந்த முறையிலும் பேசுவதல்ல பண்பு, பண்பான முறையில் பேச வேண்டும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ரூபாய் 50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் ஒரு துருக்கி நாட்டு மன்னர் காட்டுக்குள்ள வேட்டையாட போனாராம். திடீர்னு அதிகமான மழை, அவர் அரண்மனைக்கு போறதுக்குள்ள இருட்டிரும். தனியா வேற வந்திருக்காரு, அதனால இங்க எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு ஏதாவது வீடுகள் இருக்குதான்னு பாக்குறாரு. ஒரு குடிசை வீடு இருக்குது, அங்க போனா அங்க ஒரு நெசவாளர் இருக்கிறாரு. வந்திருக்கிறவரு அரசர் அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு வேட்டைக்காரன். சரி, இரவு பொழுதுதானே, தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாரு. நல்லா தூங்கி முழிச்ச அரசர் முழிச்சு பாக்குறாரு. அவர் தன்னுடைய நெசவு தொழில கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஆனா அவருடைய கைகள்லாம் ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்குது. உடனே கேக்குறாரு, எதுக்கு உங்களுடைய கைகள்ல கயிறு கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, அதோ தொட்டில இருக்கக்கூடிய அந்த தொட்டிலோடு இந்த கயிறு இணைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய குழந்தை அழுததும் ஆட்டி விடுவதற்காக கையில் கயிற்றோடு இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பக்கத்திலேயே நீண்ட குச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னுடைய மனைவி வேலைக்கு செல்வதற்கு முன் வெளியே தானியங்களை காய வைத்து சென்றுள்ளாள். பறவைகள் அதனை கொத்தி தின்று விடாமல் இருப்பதற்காக நீண்ட குச்சியை வைத்துள்ளேன். இதனுடைய மறுமுனையில் பெரிய கருப்பு கொடி ஒன்றை கட்டியுள்ளேன். பறவைகளை விரட்டுவதற்காக தான் இந்த குச்சி அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படியா அப்படின்னு சொன்னவரு அரசர் மறுபடி பாக்குறாரு, அந்த நெசவாளருடைய இடுப்புல ஒரு பெரிய மணி ஒன்று கட்டியிருக்காரு. இடுப்புல எதற்காக மணி கட்டியிருக்கீங்கன்னு கேட்கும் போது, இருக்கக்கூடிய எலிகளுடைய தொல்லை தாங்க முடியல. இந்த மணி சத்தம் கேட்டதும் எலிகள் யாரையும் தொந்தரவு பண்ணாம தன்னுடைய வேலையை பார்த்துட்டு ஓடிடும், அதுக்காக தான் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டாராம். ஓ அப்படியா அப்படின்னு எதேச்சியா திரும்புறாரு. ஜன்னலுக்கு வெளியே நான்கு இந்த சிறுவர்களுடைய முகம் தெரியுது. இந்த நான்கு இந்த சிறுவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்கும் போது, அவங்க எல்லாரும் என்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்காங்க, கைதானே வேலை செய்யுது, அதனால அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, ஏன் அந்த குழந்தைங்களை உள்ள வர வச்சு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது, நான் பாடங்களை கத்து கொடுக்கும் போது அவங்களுடைய காதுகள் வழியா தான் அவங்க கத்துக்கிறாங்க, கால் சும்மா தானே இருக்குது, அதை வெளியே இருக்கக்கூடிய மண்ணை குழைத்து தரும்படி கேட்டேன், அவங்க அதை குழைச்சுக்கிட்டே நான் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, ஒருத்தரால இவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு அரசர் ஆச்சரியமா கேட்கும் போது, அவர் இன்னொன்னே சொல்றாரு, என்னுடைய மனைவி ஒரு கிரேக்க பெண், நான் கிரேக்க மொழியை கத்துக்கிறதுக்காக தினமும் 10 வார்த்தைகளை ஸ்லேட்ல எழுதி வச்சுட்டு போவாங்க, அவங்க வர்றதுக்குள்ள அதையும் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம். கேட்ட அரசருக்கு அவ்வளவு ஆச்சரியம். தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டு அவருடைய இந்த உழைப்பையும் சோம்பல் இல்லாத இந்த உற்சாகத்தையும் பாராட்டி அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை அனுப்பி வச்சாராம். ஆமா நேர்களே, தன்னுடைய குடும்பம் உயரணும், தன்னுடைய வாழ்க்கையை உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம நேரத்தை வீணா கடத்திடாம பயனுள்ள விதத்துல பயன்படுத்தி தன்னுடைய இலக்கை அடைவாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த கதை பகுதியில இப்போ நான் சொல்ல போற கதை நீங்க சின்ன வயசுல கேட்டதா இருக்கலாம். கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆற்றங்கரை ஓரமா பெரிய நாவல் மரம் இருந்ததாம். அந்த நாவல் மரத்துல குரங்கு ஒண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்ததாம். அங்க இருக்கக்கூடிய நாவல் பழங்களை பறிச்சு சாப்பிடுறது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய பறவைகளோட நல்ல ஒரு நண்பனா பழகிறது, இதுதான் அந்த குரங்குடைய வேலை. அதே போல அந்த நாவல் மரத்துல இருந்து விழக்கூடிய நாவல் பழங்களை சாப்பிடுறதுக்கு அந்த ஆத்துக்குள்ள வாழக்கூடிய முதலைக்கு ரொம்ப ஆசையா அடிக்கடி முயற்சி பண்ணி அந்த நாவல் பழங்களை சாப்பிட முடியாம ஏமாந்து போயிடுமா. ஆனா இந்த குரங்கு சாப்பிடுறத பாத்துட்டே இருந்ததால ஒரு நாள் குரங்கிட்ட பேச்சு கொடுத்ததாம். குரங்கே, எனக்கும் நாவல் பழங்கள் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் முயற்சி பண்றேன், எதுவுமே என்னுடைய வாயில விழுறது இல்ல, எல்லாமே தண்ணிக்குள்ள விழுந்துடுது. நீ எனக்கு கொஞ்சம் நல்ல பழங்களை பறிச்சு தெரியா அப்படின்னு கேட்கும் போது குரங்கு உடனே தாராளமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சுவையான நாவல் பழங்களை பறிச்சு கொடுத்ததாம். முதலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பறிச்சு கொடுத்து உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லிடுச்சான். இதே மாதிரி ஒரு 2-3 நாட்கள் நடந்ததுக்கு அப்புறமா முதலை வந்து மறுபடியும் குரங்கிட்ட பேச்சு கொடுக்குதான். குரங்கே, நீ எவ்வளவு நல்ல குரங்கா இருக்கிற, என்னுடைய குடும்பத்தினருக்கு கூட நீ தினமும் பறிச்சு தர. உனக்கு என் வீட்டுல விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கேன், என்ன ஒரு நல்ல நண்பனா ஏத்துக்கிட்டு என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்டதான் அந்த முதலை. அதனோட வார்த்தைகளை அப்படியே நம்பின குரங்கு, வர்றேன், ஆனா ஆத்துக்குள்ள நான் இறங்கினா மூழ்கிடுவேனே அப்படின்னு சொல்லிச்சான். ஒன்னும் பயப்படாத, என்னோட முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை ஏத்திட்டு போறேன், என்னுடைய வீட்டுல இறக்கி விடுறேன்னு சொல்லிச்சான். நம்பின குரங்கு அந்த முதலையோட முதுகுல எரிக்கச்சான். அந்த ஆறு ஓடிட்டு இருக்கிற இடத்துல பாதி தூரம் வந்ததும் முதலை பேச ஆரம்பிச்சதான். குரங்கே, விருந்து கொடுக்கறதுக்கு ஒன்னு நான் கூட்டிட்டு போகல, உன்னை விருந்தாக்குறதுக்கு தான் நான் கூட்டிட்டு போறேன். நீ கொடுத்த நாவல் பழங்களே இவ்வளவு ருசியா இருக்குதே, இந்த நாவல் பழங்களையா சாப்பிட்ட உன்னுடைய உடம்பும் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரலும் எவ்வளவு ருசியா இருக்கும், என்னுடைய குடும்பத்தினருக்கு உன்னோட ஈரல் வேணும்னு கேட்டதாலதான் உன்னைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். குரங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருந்தாலும் தன்னுடைய பயத்தையும் பதட்டத்தையும் வெளியே காமிச்சுக்காம ரொம்பவே அமைதியா சொல்லிச்சான். என்ன நண்பா, இப்ப போய் சொல்லிட்ட, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பவே எடுத்து தந்திருப்பேல, அது கொஞ்சம் அழுக்கா இருந்ததால துவச்சு மரத்துல காய போட்டேன், நீ அங்கேயே கேட்டிருந்தா உன்கிட்ட எடுத்து தந்திருப்பேன். இப்ப எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது உடனே முதலை கொஞ்சம் யோசிக்காம, மறுபடியும் நான் மரத்தடிக்கு கூட்டிட்டு போறேன், நீ அந்த ஈரலை எடுத்துதான் அதை நான் கொண்டுட்டு போயிடறேன் அப்படின்னு

ஓ தாராளமா, மறுபடியும் நீ மரத்துக்கு என்னை கூட்டிட்டு போறியான்னு கேட்கும் போது முதலை மறுபடியும் மரத்தை நோக்கி நீந்த ஆரம்பிச்சதான். மரம் வந்ததும் அப்பாடா தப்பிச்சோம் பொழச்சோன்னு சொல்லி முதலையுடைய முதுகுல இருந்து மரத்துக்கு தாவிடுச்சான். தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிச்சான். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே நல்ல காரியம். ஆனா நாம யாருக்கு உதவி செய்யறோம், அந்த நபருடைய குணம் எப்படிப்பட்டது, நாம செய்யக்கூடிய உதவிக்கு அவர் தகுதியானவரா, இது எல்லாத்தையும் பார்த்துதான் உதவி செய்யணும். வார்த்தைகள்ல யாரையும் உடனே நம்பி ஏமாந்துடக் கூடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் பாமன் தெற்குவாடி கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து நரிக்குழி அப்படின்னு ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் 8 வயசில் தான் முழுசாக நான் கடல் தொழிலுக்குள்ளே ஃபுல்லாக போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அம்மா ஹெல்ப் பண்ண போக ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு அது போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் தொடர்ந்து கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கடலில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கையில என்னை 2 டைம் அஞ்சால் வந்து துரத்தியிருக்கு, அதுலேருந்து தப்பிச்சிருக்கேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆழத்தில் போய் நீஞ்சி முக்குளிச்சு பாசி எடுக்கிற ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழத்தில் நிறைய பாசியும் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து எல்லாருக்கூடையும் சுற்றி எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய் பாசி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பழக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்கிட்ட பழக்கம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் ஆழத்தில் பாசி எடுத்துகிட்டு இருக்கையில் அலை அடித்ததில் காலை கொண்டு போய் பாறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். காலை எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்க முடியல. எனக்கு தலைக்கு மேலே எனக்கு தண்ணி நிற்கிது, எனக்கு மூச்சு முட்டிடுச்சு, என்னால் தம் கட்ட முடியலை. ஸோ அப்போ நினச்சேன் இதுக்கு மேலே வந்து மூச்சு தம் கட்ட முடியாது, இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வேகமாக மறுபடியும் அலை வந்து அடிக்கையில் நானும் கரெக்டாக அலை அடிக்க காலை நானும் எடுக்க முயற்சி பண்ணையில் அப்போ செப்பல் அந்து காலில் வந்து பாறையெல்லாம் கீறி ரத்தம் வந்து காலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பியும் உள்ளே போய் முக்குளிச்சு போய் அந்த செருப்பை எடுத்து திருப்பி என் கையில் கட்டி இந்த துணியை பிச்சு செப்பலை கட்டி திருப்பி அந்த செருப்பை மாட்டிட்டு பாசி எடுத்துட்டு தான் கரையை வந்தேன். ஸோ இது வந்து அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், இன்ன வரையும் மறக்க முடியலை அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஸோ அப்போ தான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே மாதிரி சல்லிக்கு வெளியே ஆழத்தில் பாசி எடுத்துகிட்டு இருக்கையில் என்னோடய ஃப்ரெண்டுமே தாழ்ந்துட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் சுற்றி அன்னைக்கு நின்றாங்க, ஆனால் யாருமே காப்பாற்ற முயற்சி பண்ணலை. ஆனால் என்னால் என் ஃப்ரெண்டு இல்லையா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நான் தான் ஓடி போய் அப்புறம் என்னோடய இடுப்பில் இருந்த சாக்கு வந்து பாசி நிறையா இருந்துச்சு. அதோட பாசி சாக்கு வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துருச்சுன்னா நம்மளையும் சேர்த்து அமைக்கிறனும் பாசி சாக்கை இடுப்பில் இருந்ததை அவுத்து விட்டுட்டு அப்புறம் நீஞ்சி போய் என் ஃப்ரெண்டை இழுத்துட்டு அதோட வந்து அப்புறம் கரையை கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லவோ அப்புறம் எங்கள் அக்காவும் ஒரு டைம் வந்து ஆத்துவாய்க்கில் அவங்க ரெண்டு சைடும் சாக்கு கையில் இழுத்துட்டு வரையில் அவங்க ஆத்துவாய்க்கில் வந்துட்டாங்க. வரவுமே அவங்க சாக்கை போட்டுட்டு அவளும் தாழ்ந்துட்டாங்க. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிட்டேன். அப்புறம் எங்கடா பின்னாடி வந்து அக்காவை காணும் அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள முந்திட்டு கையை கால் ஆடிட்டு கிடக்காங்க. அப்புறம் என் சாக்கை அங்கனையே போட்டுட்டு திரும்பி வந்து எங்கள் அக்காவை இழுத்து கொண்டு போய் கரையை விட்டுட்டு அப்புறம் வந்து ரெண்டு சாக்கையும் இழுத்துட்டு கரையை கொண்டு போனேன். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் விநாயகர் சதுர்த்தியின் இரண்டாவது நாள் சிறப்பான கொண்டாட்டமாக வந்திருக்க போகுது. இன்றைக்கி எல்லோரும் பள்ளிகள் வந்து போகிறோம், போகிறதுக்கே வந்து ஒரு மன சங்கடமாக இருக்கும். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து நல்லா ஆட்டம் பாட்டம்லாம் போட்டு முடிச்சுட்டு தூங்கினதே லேட்டாக இருக்கும், லேட்டாக தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வந்து ஒரு எண்ணமே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளிகளுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். எல்லோரும் காலையில் வந்து கிளம்பி அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலம் வந்து விநாயகர் ஊர்வலம் வந்து வேறு இருக்குது, அதுக்கு நான் வரணும். அதனால் நல்லபடியாக வந்து போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்கள் கடலை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு செப்டம்பர் 15, 2026 செப்டம்பர் மாதத்தின் மைய நாளுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ நேரம் சரியாக 7:09 ஆகிடுச்சு. நேற்று ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின கொண்டாட்டத்தை பார்த்துட்டு வானமே வந்து மனம் இறங்கி ஒரு மழையை வந்து பொழிஞ்சு விட்டுச்சு. கரெக்டாக நைட்டு ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணி சமயத்தில் 10:30 போல் ஒரு நல்ல ஒரு மழை வந்தது. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து எல்லோரும் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஏரியாக்கெல்லாம் வந்து படம்னா வந்து போட்டுட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கொண்டாட்டமாக சிறப்பாக நேற்று நாள் வந்து போச்சு. சரி, இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு சொல்லும்பொழுது வடமேற்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து காற்று வீசிகிட்ருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இன்றைக்குமே இருக்குது சொல்லியிருக்காங்க. ஊர்வலத்தின் போது மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா நிறைய விநாயகர்கள் வந்து கரையிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது மழை தண்ணியில் ஏதாவது தண்ணி பட்டால் லைட் லைட்டாக வந்து கரையிற மாதிரி அந்த வண்ணம்லாம் போகிற மாதிரி போய் கரைக்கிற வரைக்கும் பத்தனமாக விநாயகரை கொண்டு போகணும் இல்லையா, இல்லைனா அதை வந்து மறைச்சு மறைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கும். அதனால் மற்ற நேரத்துலலாம் மழை வந்தால் சந்தோஷம் தான். ஊர்வலத்தின் போது மட்டும் ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு பர்மிஷன் வந்து மழை வந்து கொடுத்து அப்படின்னா எல்லோரும் போய் கரைச்சிட்டு வந்து சந்தோஷமாக வந்துடலாம். சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நாள் நல்ல நாளாக வந்து எல்லாருக்கும் அமையட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடல், ஆசை திரைப்படத்திலேருந்து உன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் அவங்க குரலில் தேவாசையில் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு

நாள் கூட விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு அப்படியே நம்ம வந்து விநாயகர்களை வந்து கரைக்கக்கூடிய ஒரு நாள். நேற்றைய நாளை விட இன்றைக்கி நாள் தான் கொஞ்சம் வந்து பரபரப்பாக வந்திருக்கணும். ஏன்னா காலையில் நான் வந்து எந்திரிச்சு எஃப்எம்க்கு வரும்போதே நிறைய காவல் அதிகாரிகளையும் சரி, இந்த தீயணைப்பு துறை வீரர்களாக இருக்கட்டும் சரி, அவங்களாம் நான் வந்து பார்த்தேன். அவங்களும் அங்கங்கே வந்து அவங்களோட வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியம், பல மக்கள் வந்து கூடுறது. நம்மளுடைய ராமநாதபுரத்திலே கிட்டத்தட்ட 324 இடங்களில் சிலை வச்சு வழிபாடு வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம். அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து கரைக்கணும். நம்மளுடைய தீவுலேயே வந்து பார்க்கும்பொழுது எக்கச்சக்கமான ஒரு விநாயகர் சிலைகள் வந்து இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே ஒரு 15-20 கிட்டையாச்சும் வந்து இருக்கும். அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து கூட போகிறாங்க ஒரு இடத்துல. அதுவும் எப்போ ஏன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ மக்கள் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் அவ்வளோ பேர் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வரப்போகிறாங்க. கொஞ்சம் கூட்ட நெரிசலாக இருக்கும், வாகனங்கள் வந்து போக முடியாது. முதல்ல அந்த இடத்துல வாகனத்துலேயே ஒன்று உடைக்க விடமாட்டாங்க, கொஞ்சம் கவனமாக வந்து போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு எவ்வளோ சந்தோஷமாக வந்து கொண்டாடுறோமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு எந்த ஒரு சேதமும் பொருள் சேதங்கள் எதுவும் ஆகாமல் நம்ம அதே மாதிரி பொதுவெளியில் வந்து போகிறோம், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு வந்து போகிறோம், ஒரு பக்தியோடு போகிறோம் அப்படின்னா அந்த எண்ணத்தோடையே திரும்பி வர மாதிரியான வச்சுங்க. பொது சொத்துக்கள் எதுவும் சேதப்படுத்திட வேணாம். அது மாதிரி பொது இடங்களில் எந்த மாதிரியான ஒரு பொது இடங்களில் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயத்தையும் வந்து பண்ணிட வேணாம் அப்படிங்கிறத மட்டும் வேண்டுகோளாக வந்து வச்சுட்டு சிறப்பாக வந்து கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்தியை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தடவை தெரிவிச்சுட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மச்சான், என்னடா பொண்ணு அவள் அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:29 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கிடைக்கும். படிப்பு இல்லாமல் ஒரு மாணவர் வந்து அவங்களோட குழந்தை பருவத்தை, அவங்களோட அந்த இளமை பருவத்துக்குள்ள வந்து என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசு நிறைய உதவிகள் வந்து பண்ணுறாங்க. அதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்க்கும் பொழுது, இப்போ நம்மளுடைய ஒன்றிய அரசு ஒரு சில முக்கியமான கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களோட வந்து சேர்ந்து நம்மளோட தமிழகத்தில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சீர் மரபினர் மற்றும் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கான நல இயக்கம் மூலமாக நிறைய மக்களுக்கு, நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமாக வந்து கல்வி கற்கிறதுக்காக கல்வி உதவித்தொகை வந்து பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஒரு இந்த மாதிரியான சீர்மரபினருக்கான, சிறுபான்மையினருக்கான நல அலுவலகங்களில் போய் ஏற்கனவே இந்த விண்ணப்பிச்சு நம்ம இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராவது மாணவர்கள் உங்களுக்கு தேவையான ஒரு கல்வித்தொகையை வந்து பெறணும், உதவித்தொகை வந்து பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் www.bcw.tn.gov.in அப்படின்ற இணைய முகவரியை பயன்படுத்தி இதன் மூலமாக நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். www.bcw.tn.gov.in. இது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல, சிறுபான்மையினர் மக்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட அந்த கல்வியுதவி தொகையை. இதை விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 31 வரைக்கும் டைம் இருந்திருக்கு. நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கேட்கலாம், இல்லைனா அந்த இணையதள முகவரி மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்படுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா போன்பே அந்த நிறுவனம் ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபோன்பே மூலமாக நம்ம ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா ஐஃபோன் மூலமாக நம்ம காசு வந்து அனுப்பலாம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பட்டன் ஃபோன்லேயும் என்ன அதை வச்சு பெருசாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா கையில் வச்சுருக்கேன் அது ஃபோன் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோன் இருந்தாலும் கூட அதில் சில பல வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் வந்து காசு வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்ட் மணி அப்படின்ற அதில் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் நீங்கள் அதன் மூலமாக உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை யூபிஐ ஐடியோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ வந்து கொடுத்து நம்ம காசு வந்து அனுப்பலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய மொபைல்களில் நோக்கியா, ஹெச்எம்டி, லாவா, ஐடெல் மொபைல் இந்த மொபைல்களில் இப்போ எல்லாரோட இணைந்து அவங்க ஃபோனை வந்து தயாரிக்கும் பொழுதே அதில் ஆப்னா வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கும் பொழுதே ஃபோன்பே வந்து இருக்கும், ஏற்கனவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஃபோன்கள்லையும் நம்ம பதிவு இறக்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம வந்து நெட்டே இல்லாத இடத்துலையும் கூட லைட்டாக ஒரு 1% டவர் இருக்குது, எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும் அப்படின்னா காசு அனுப்பிக்கலாம். இது தனுஷ்கோடி இடத்துக்கு தான் ரொம்ப பயன்படும். தனுஷ்கோடியில் இந்த காசு பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அங்கே லைட்டாவாசு நம்மளுக்கு டவர் எடுத்துச்சு, கொஞ்சம் எடுத்தால் போதுமே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பிக்கலாம், நெட்டு தேவைப்படாது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது பயன்படும் கொஞ்சம் காலத்தில் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக தான் வந்து இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதை அடுத்து இன்றைக்கான விளைநிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம்.

விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட விலை இன்றைக்கி எவ்வளோ நம்மளுடைய ஊர்களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11594 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14170 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14879 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,360 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஜனநாயகமும் ஒரு நாட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்க ஒரு மனிதர்லேருந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வரைக்கும் எல்லாருமே ஒரு சமமான ஒரு வாழ்க்கையை வந்து பகிர்ந்துக்க முடியும். எப்போவுமே எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னாலும் சமம் தானா, அப்படி சமமாக தான் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம எல்லோரும் சமமாக வந்து இருக்கிறதுல நமக்குள்ளே அவ்வளோ பிரிவினைகள் வந்துருக்கு. அந்த பிரிவினைகளை வச்சு தான் சில பேர் வந்து ஒரு அவங்களோட தொழில்களை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா கொஞ்சம் நான் முன்னாடி இருக்கேன், ஒரு 10 பேருக்கு நான் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போவுமே வந்து வருது. அது அந்த எண்ணம் தான் நம்மளை ஏதாச்சும் பண்ணி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது அதற்கு நடுவில் அப்படி என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் உயருங்க, அவன் வந்து எந்த தப்பும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் அந்த உரிமை வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் ஜனநாயகம். இந்த மாதிரி ஜனநாயகத்தில் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. இன்றைக்கி ஜனநாயக தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வதேச ஜனநாயக தினம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான தினம், இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம உலகம் முழுக்க வந்து உலகத்தை கிட்டத்தட்ட வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பொறியாளர்கள் தான். அவங்க நினச்சா தான், அவங்க நினைக்கும் போது தான் ஒரு கட்டிடங்கள் வந்து உருவாகுது. அவங்க நினச்சி தான் ஒரு நிறைய மெக்கானிக்கல் சம்மந்தமான பொருட்கள் வந்து வருது. நிறைய கார்ஸ் பைக்காக இருக்கட்டும் சரி, எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து நம்மளோட இந்த இன்ஜினியர்கள் தான் உருவாக்குறாங்க. நிறைய பேர் இன்ஜினியரிங் வந்து படித்தாங்க ஒரு சமயத்தில், இந்த 2010 to 2020 இன்ஜினியர்களுக்கான ஒரு காய்ச்சல் பரவல மாதிரி ஊர் ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர் வேறு வேறு வேலைகளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் தானே நான் ஒரு இன்ஜினியராக வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு இன்ஜினியராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். நீங்கள் தான் இந்த உலகத்தின் கண்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே. நல்லா படிங்க, உங்களோட திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க, இன்னும் நிறைய விஷயங்களை இன்ஜினியர்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ ஜனநாயகன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
3: என்னுடைய பேர் மரியா ஆரோக்கியம். நான் தண்ணியூற்று கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். 1990-91 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படிக்க போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தினமணி நாளிதழோட சேர்த்து ஒரு இணைப்பு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த இணைப்பில் வந்து தினமணி சுடர் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் வரும். தினமணி சுடர் அறிவியல் இணைப்பு. நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் மேலே எனக்கு அதிகமான பிரியம் உண்டு. அந்த அறிவியல் இணைப்பை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய பிற்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாசாவுடைய முகவரியவும் நாசாவில் வந்து உள்ள வந்து போய் ஒரு குறியியல் வருகையாளராக வந்து சென்று வருவதற்கான ஒரு திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டுதலையும் அதில் தெரியப்படுத்தியிருந்தார். நான் தற்செயலாக அதை பார்த்துட்டு உடனே அந்த முகவரியை ஒரு என்னுடைய ரெண்டு தாள் அப்படியே எடுத்து அதில் வந்து என்னென்னா 6 விதமான ஒரு ஆய்வு திட்டங்களை வந்து வரைய தொடங்கினேன். தலைப்பு மேலே வந்து தலைப்பு ஆங்கிலத்தில் இட்டு கீழே வரைபடம் அதனுடைய அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு இதை மடித்து அஞ்சலகத்துக்கு போய் ராமேஸ்வரம் அஞ்சலகத்தில் அதை வந்து வெளிநாட்டு தபால் உரம் வாங்கி தபால் பெட்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாகவே இயல்பாகத்தான் இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து வேதியியல் ஆசிரியராக இருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து மரியாதையும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். கிட்ட போகவும் ஒரு அவருடைய தபால் உரையை கொடுத்தாரு. பெரியதாக இருந்தது, கனமாக இருந்தது. அதோட நான் வாங்கிட்டு அதோட வந்தேன். அதோட முதல்ல மேலே உரைக்குமலேயே நாசாவுடைய முகவரி இருந்தது. உள்ளே வந்து ரெண்டு புத்தகங்கள் இருந்துச்சு. மாணவருக்கான எதிர்கால திட்டங்கள், விண்வெளி வீரர்களுக்கான திட்டங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்க புத்தகமும் இலவசமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த பயிற்சி புத்தகத்துக்கு நடுவில் எனக்காக விசிட்டர்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, நாசாவுக்கு வருவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் வாங்கி அதை இது வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் மிக வலுவாக இல்லாத காரணத்தால் அந்த ரெண்டு புத்தகங்களை வாங்கி வைத்திருந்தேன் தவிர அதை நான் பூர்த்தி செய்யவும் இல்லை, நாசாவுக்காக நான் செல்வதற்கு வந்து நான் முயற்சிக்கவும் இல்லை. பொருளாதார வசதியின்மையின் காரணமாக வந்து அந்த நாசாவின் அழைப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் வந்து அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.
2: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்குயா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரைய தேய்க்கிறேன்னு என் கைய உடைச்சிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும், 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சி மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும், தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
6: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து

0: விதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில் கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலாப் பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண படத்தில் நடித்த பூமி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியெடுத்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரைப்படி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெள்ளம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
4: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரிச் செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சித்தர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பிரிவில் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. செவிலியர் பிரிவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நிறைய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4,724 இடங்கள் வந்திருக்கு. நம்மளோட தமிழக சுகாதாரத்துறை இப்படி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பிஎஸ்சி, ஜிஎன்எம், டிப்ளமோ படித்தவங்க யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது, நீங்கள் டிகிரி முடிச்சு டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் 50 வரைக்கும் நீங்கள் யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாமா. விண்ணப்பிச்சு எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே வந்து பிறக்கணும் வாய்ப்பு இருக்குது. இதில் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது, நேர்முக தேர்வு இன்டர்வியூ வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா nhm.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கலாம். nhm.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் 25 வரைக்கும் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது செவிலியர் படிப்பு வந்து முடிச்சுட்டு வந்துருக்கீங்க, ஒரு நர்சிங் வந்து முடிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றவங்களுக்கு நம்ம அரசே வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களுக்கு இது ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை யாருக்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த தகவலையும் தெரியப்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்னைக்கு சிறப்பாக நடக்க போகிற நம்மளோட

விநாயக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்களா, அது வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். சிறப்பாக வந்து கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடுங்க, பத்திரமாக வந்து கொண்டாடுங்க. இன்னைக்கு நாள் எல்லா இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக வந்து அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு தடவை விநாயகர் சதுர்த்திக்கான வாழ்த்துக்களை வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்ட லைனு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பை, சி யூ மக்களே.

0: வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு ஞானேஷ்குமார் பங்கேற்கிறார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிகானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாபர்பூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 மெகாவாட் மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வடகொடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள ஒப்புக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த தகவலையும் திரு டிரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் அய்யர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க மக்களே. நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. என்னன்னு தெரியல, ஜாலி லைட்டாக பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவங்களுடைய பிறந்த நாள். 1909 பிறந்திருக்காங்க இதே தேதியில். உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஆங்கிலம் கலந்த தமிழ், அதாவது அவங்க வந்து அமெரிக்காவிலே போய் ஒரு கேட்ட கேள்விக்கு அமெரிக்காக்கார ஆட்களே வந்து பதில் சொல்ல முடியாமல் நம்ம அண்ணாவை பாராட்டினாங்க. எனக்கு எத்தனையோ முதலமைச்சராக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச முதலமைச்சர் அண்ணா ஒருத்தவங்க தான். ஏன்னா அவங்க வந்து சிறப்பாக அவங்க அந்த ஆட்சி செஞ்சதுலேருந்து ரொம்ப சிறப்பாகவே எல்லாத்தையுமே வழி நடத்திருக்காங்க. மக்கள்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வழியை காட்டியிருக்காங்க. இந்த அண்ணாத்தை நிறையா கதைகளையும் எழுதியிருக்காங்க படங்களுக்கு. அண்ணாத்துறை அவங்களுக்கு நம்மளை வாழ்த்த வயசில்லை, அவங்கள வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வருது. அடுத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு மக்களே, யாருன்னு கேட்போம்.
6: நமக்கு இங்க செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். எனக்கு சூரியகாந்தி படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து என்ற பாடலை போடுங்கள், நன்றி.
5: வெள்ளச்சாமி என்னன்னா, சூரியகாந்தி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து தங்கமா வைரமா அப்படின்னு ஒரு பாடலும் வருது மக்களே. நீங்களும் அண்ணா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு எவ்வளவோ விசேஷங்கள் இருந்திருக்கு, நேற்று முந்தானத்து இருந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லி கால் பண்ணுங்கள், பிடித்த பாட்டை கேளுங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே பாடல்கள் வருது.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணிராஜ். இப்ப எனக்கு வயசு வந்து 57. ராமேஸ்வரம் தாலுகா தங்கச்சோட சரகம் தண்ணீர் கிராமத்துல. இங்க வந்து சிறு தொழில் தான், முதல்ல போனது அந்த மாதிரி தொழில் தான் பாத்துக்கணும். அப்புறம் காலப்போக்கில் தொழில் வல்லம் போட்டு வல்லம் எடுத்த தொழில் சொசைட்டியில் எங்களுக்கு வல்லம் கொடுத்தாரு. அந்த சொசைட்டி வல்லத்தில் இங்கே தொழில் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம இரு நாட்டுக்கு நல்ல உறவு இருந்துச்சு ஒரு சமயத்தில். அந்த சமயம் நாங்கள் வந்து இங்கே இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீன் விடுவோம். கச்சதீவில் இருந்து கச்சதீவு, நம்ம வந்து கக்கடத்தீவு, நெடுந்தீவு, எரணத்தீவு, அப்புறம் பாலதீவு அப்படிங்கிற நம்ம அஞ்சாறு தீவு இருக்குது. அதில் தொழில் பார்க்க விட்டா ஒரு சமயத்தில் இப்போ வந்து பெரிய பெரிய அளவுக்கு பாய்ப்பு இருக்காது. இதே ஓரளவுக்கு ஓடும். எங்கள் அப்பா நானும் தொழில் போயில இங்கேருந்து நல்லா பிள்ளைகள் வந்துடும். அந்த ஏரியாவுக்கு போய் வலை விட்டு பிடிக்கல. அது வத்த சின்ன வத்த டேமேஜ் ஆகி வத்த பொத்து வத்த தாடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்ததுனால அன்னைக்கு நம்ம ஒரு ஆள் துணிவு போட்டு கரையை கொண்டு போயிருந்தோம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றி காலி பண்ண அப்படி அங்கே உண்டை வச்சு துணியை வச்சு அடைச்சி வந்திருக்கோம். அது ஊடாக போயிருந்தோமோ கடல்லையே அந்த வத்தை தான் வந்து நம்ம சிரமப்படுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வத்தையை எடுத்துட்டு நான் போய் இப்போ உடனே ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கல வத்தை சுத்தமாக தாந்து வச்சு அதை சின்ன பாய் மாதிரி வச்சுட்டு இழக்கணும். வலை இலக்கிட்டு போனது அது காற்று உரம் பிடிக்கும் அப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விட்டா யாருக்கு தகவல் சொல்ல முடியாது. செல்லும் போச்சு எல்லாம் போச்சு. அப்புறம் நீஞ்சே வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 3 கிலோமீட்டர் அது வத்தையை தாங்க ஆங்கிற அதிலே போட்டுட்டு வத்தை தாந்தால் மேந்தம் கிடக்காது மர விட்டுது அந்த மரத்தை. அது வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து நீஞ்சி வந்து அப்புறம் இங்கே வந்து என் தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எங்கள் எங்களுடைய ஒரு இன்ஜின் ஒருத்தர் இருக்கு அதை கூட்டிகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் வத்தையை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டைமில் நம்ம வந்து தனியாக உத்தாளத்தை வர்றோம். அது அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் நமக்கு நீய முடியாமல் போயிருந்தால் கடலில் அன்னைக்கு போட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரே ஆள் அன்னைக்கு யாருமே வரல பார்க்கல. நானும் நீச்சி கரையை வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

ஆதியாதா தலைவாசல் பிரிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில்

சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா.

0: நான் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்டுருக்கீங்க நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். அங்கே ஒரு அழகான பாடல் கேட்டு வந்தேன், ரெண்டு பாடல் கேட்டு வந்தேன். அதாவது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு. ஹலோ, வணக்கம், யார், எங்கேருந்து உங்கள் பேர்? உங்களுக்கும் காலை வணக்கம் அண்ணா. ராபர்ட் அண்ணா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல், சிறப்பாக இருக்கீங்களா? கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க இதயக்கனி படத்திலிருந்து, டிஎம் சௌந்தரராஜன் சுசீலா அம்மா குரல்னு நினைக்கிறேன். அந்த கருடன்ட்ட, அந்த பாம்பு கிட்ட அந்த கருடன் கேட்குது, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு. அப்போ அந்த கருடன் சொல்லுது, நீ எவ்வளவோ உயரத்தில் இருக்கே, ஆனால் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உலகம் உன்னை மதிக்கும், நீ கொஞ்சம் இறங்கி வந்தீன்னா நம்ம பார்க்கலாம், இறங்கு அப்படின்னு சொல்லுது. அது சிரிச்சுக்கிட்டே அந்த பரமேஸ்வரன் கழுத்தில் இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல விநாயகரை கரைக்கிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா கோயில்கள்லேயும் அன்னதானம் போடுறாங்க, இன்றைக்கும் அன்னதானம் விநாயகருக்கு போடுறாங்க. ஆனால் உலகமே கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி. இதில் வந்து இந்தோனேசியாவில் வந்து ஒரு நாடு, இந்த நாட்டில் நம்ம விநாயகருக்கு ஒரு நாணயம் அடிச்சிருக்காங்க. அடித்து ஒரு அவங்களில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையினால சமத்துவம் சமதர்மத்தோடு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி சிறப்பாக எல்லாருடைய அன்போடும் ஆதரவோடும் அவரை கொண்டு போய் முழுமையாக செலுத்துவோம். ஏன்னா அவருக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம முருகனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கீதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான மண்டாடி படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து சுமிதா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு கரிசக்காட்டு பூவி அந்த படத்தில் இருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான மூன்று பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நமது கடல் ஓசை பண்பலை. நம்ம ராபர்ட் அண்ணா ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, இணைஞ்சிருங்க, பாடல்கள் வருது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து விநாயகர் காண்டி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி விநாயகரை கரைக்க போகிறாங்களாம். மண்டபத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நடராஜன் அப்படிங்கிறவங்க. ஒரு அழகான உடன்பிறப்பு அந்த படத்தில் இருந்து, சாமி வருது சாமி வருது வழியை விடுங்கடா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கலீல் முகமது அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான விநாயகர் பாட்டு ஒரு நல்ல பாட்டாக கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது மக்களே. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமளி ஜெனிப்பார் வந்திருக்காங்க. ஒரு அழகான தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒரு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நானும் போய் அப்படியே கடற்கரையில் ஐயாவை நல்லா சிறப்பாக கொண்டு போய் இறக்கிட்டு நாளைக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கு வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விநாயகர் ஓ சரண ஓ தபகர் ஓ படபர ஓ லியோ கட்ட

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு, எல்லாரும் அங்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை வந்து கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நம்மளுமே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போன வாரத்தில் நம்ம மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகள் இணைந்து வளங்கிய தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமத்தோட 2வது அத்தியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் தண்ணீரை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, கழிவறைகளை வந்து எப்படி சுத்தமாக பாதுகாக்கிறது, நம்மளையும் வீட்டையும் தெருவையும் ஊரையும் நம்மளை சுற்றி எப்படி சுத்தமாக வச்சுக்கிட்டு தண்ணீரையும் சுத்தமாக எப்படி பயன்படுத்துறது, திடக்கழிவுகளை எப்படி பிரிக்கணும், திரவக்கழிவுகளை எப்படி பிரிக்கணும், இந்த மாதிரி ODF மாடல் கிராமமாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகள் இணைந்து வழங்கும் தூய்மையான மற்றும் நீர்வளமிக்க கிராமத்தோட 3வது அத்தியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
3: மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த கிராமத்தின் கதை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என்ன இவ்வளவு நேரம் ஆயிருச்சு சுவாச்சிகாவ காணோம்? இன்னைக்கு நான் மட்டும் தான் நிகழ்ச்சியை பண்ணணும் போல இருக்கே.
5: பொறுங்க சுஜல், இதோ வந்துட்டேன்.
4: வாமா, வந்துட்டியா? எங்க போயிருந்த? தண்ணி எதுவும் பிடிக்க போயிட்டேன்னு நினைச்சேன்.
5: தண்ணி பிடிக்கவா? ஐயோ, இல்லவே இல்ல சுஜல். கிணறு, குளம், குட்டைன்னு தண்ணிக்காக அலைஞ்ச காலம் எல்லாம் போயாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கே குழாயில தண்ணி வருது.
4: உண்மைதான், உண்மைதான். அன்னைக்கு இன்னைக்கும் பார்த்தா எவ்வளவோ சேஞ்சஸ் வந்துருச்சு.
5: அதான் சுஜல், எங்க கிராமத்துல முன்னாடி பெரிய பெண்களும் சின்ன பொண்ணுங்களும் காலையிலேயே தண்ணி பிடிக்க போயிடுவாங்க. தண்ணி புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள 6 நாள் போயிடும்.
4: ஆத்தாடி, அந்த தண்ணிய புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகும்?
5: ஆமா சுஜல், அதனால அவங்களோட மத்த வேலைகளும் பாதிக்கப்படும். அது மட்டுமா, சுத்தமில்லாத தண்ணிய குடிக்கிறதால உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிடும்.
4: தண்ணிக்காக கொஞ்சம் தூரமா நடக்கணும் ஆத்தாடி. ஒரு நாளைக்கு 10-15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். சரி, ரொம்ப நேரம் நம்மளே பேசிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நேயர்களே, நான் உங்க சுஜல் வந்துட்டேன்.
5: நான் உங்க சுவச்சிகா. எல்லாருக்கும் அன்பான என் வணக்கம்.
3: மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த கிராமத்தின் கதை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சுஜல், உண்மையிலேயே ஜல் ஜீவன் இயக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குல்ல?
4: ஆமா சுவச்சிகா, 2019 ஆரம்பிக்கப்பட்ட ஜல் ஜீவன் இயக்கத்தோட ஹர்கர் ஜல் திட்டம் மூலமா நாடு ஃபுல்லா இருக்கிற கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமா குடிநீர் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க.
5: அதனால இப்ப பெண்களும் வயசானவங்களும் சின்ன பொண்ணுங்களும் தண்ணிக்காக தூரம் தூரமா நடந்து போக வேண்டிய அவசியமே இல்ல.
4: ஆமா, வீட்டுக்கே தண்ணி வர்றதால அவங்களோட நேரமும் மிச்சமாகுது, உடல் உழைப்பும் குறையுது.
5: ஆனா சுஜல், இதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்கல.
4: இல்லவே இல்ல சுவாச்சிகா, சில பேரு ஜல் ஜீவன் இயக்கம்னா குழாய் போட்டு தண்ணி கொண்டு வந்துட்டாலே போதும்னு நினைக்கிறாங்க.
5: அப்போ அது அப்படி இல்லையா?
4: இல்ல சுவாச்சிகா, ஒரு ஒரு வீட்டுக்கும் தினமும் சுத்தமான பாதுகாப்பான அப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதோட நோக்கம்.
5: அதாவது குழாய் போட்டுட்டா வேலை முடிஞ்சிடாது, தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கிறதையும் பாத்துக்கணும்.
4: அதுதான், இப்ப நம்ம வீட்டு குழாய திறந்தா தண்ணி வருது இல்லையா, அது தானாலாம் வரல. அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பும் அரசாங்கத்தோட முயற்சியும் மக்களோட ஒத்துழைப்பும் இருக்கு.
5: சரி, இப்போ ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 வந்திருக்கே, அதுல என்ன மாற்றம் இருக்கு?
4: ஜல் ஜீவன் இயக்கம் 2.0, அதாவது JJM 2.0, இதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போறதுல மட்டும் நிக்காம அந்த குடிநீர் திட்டங்களை நல்ல முறையில இயக்கிறது, பராமரிக்கிறது, தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கிறத உறுதி பண்றது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க.
5: ஓ, அப்படின்னா குழாய் போடுறதுல ஆரம்பிச்சு அந்த தண்ணீர் தொடர்ந்து நல்ல முறையில கிடைக்கிற வரைக்கும் கவனிக்கிறாங்க.
4: ஆமா, இதெல்லாம் நம்ம எல்லாரோட பங்களிப்போட நடந்தாதான் ரொம்ப நாளைக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
5: நீ சொல்றது சரிதான் சுஜல், நாம முன்னாடி போக போக வழியும் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணா எந்த வேலையும் கஷ்டமா இருக்காது.
4: நம்ம மனசுல உறுதியும் செயல்ல முயற்சியும் இருந்தா மாற்றம் நிச்சயமா வரும்.
5: சுஜல், இந்த கிராம குடிநீர் குழு அப்புறம் சுகாதார குழுனா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்றியா?
4: அதுவா, சரி சொல்றேன். இத சுருக்கமா குடிநீர் குழுன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல குடிநீர் விநியோகம் சரியா நடக்குதா, எல்லாருக்கும் தண்ணீர் முறையா கிடைக்குதா, இதையெல்லாம் பாத்துக்கிறது தான் இந்த குழுவோட முக்கியமான வேலை.
5: அப்படியா, வேற என்னென்ன வேலை பார்ப்பாங்க?
4: நம்ம நல்ஜல் மித்ரா உதவியோட மோட்டார், குழாய்கள், தண்ணீர் தொட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குவாங்க. எங்கேயாவது குழாயில கசிவு இருந்தா அதை சரி பண்ணுவாங்க. அதோட தண்ணீரோட தரத்தையும் அப்பப்ப டெஸ்ட் பண்ணுவாங்க.
5: ஓ, தண்ணி வரத மட்டும் பாத்துக்காம அந்த தண்ணீர் நல்ல தரத்துல இருக்கானும் பாத்துக்குவாங்க.
4: ஆமா, அது மட்டும் இல்ல, தண்ணிய பயன்படுத்துறதுக்கு கட்டணம் இருந்தா அதை ஏன் கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும்னு மக்களுக்கு புரியவும் வைப்பாங்க. கிராம மக்கள் மட்டும் இல்ல சுவாச்சிகா, பஞ்சாயத்தும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் செய்வாங்க. சில நேரங்கள்ல மகளிர் சுய உதவி குழுக்களோட உதவியையும் அங்க எடுத்துக்கலாம்.
5: அது சரி, இந்த பஞ்சாயத்துல இருக்கிற மத்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள்லாம் என்ன செய்வாங்க?
4: அவங்களும் குடிநீர் குழுவோட சேர்ந்து செயல்படுவாங்க. குடிநீர் திட்டம் நல்லா செயல்படுதா, ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி பண்ணலாம், இப்படி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. இதனால மக்கள் மத்தியில நம்பிக்கையும் இருக்கும்.
5: சரி சுஜல், அரசும் பஞ்சாயத்தும் குடிநீர் குழுவும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, அப்போ நம்ம பொதுமக்களுடைய பங்குதான் என்ன?
4: அதுதான் ரொம்ப முக்கியம் சுவாச்சிகா. மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம எந்த திட்டத்தையும் ரொம்ப நாளைக்கு செயல்படுத்த முடியாது.
5: சரி, நாம என்ன செய்யணும்?
4: ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல குடிநீர் குழுவோடையும் பஞ்சாயத்தோடையும் சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். அடுத்து குடிநீர் சேவைக்கான கட்டணம் இருந்தா அதை சரியான நேரத்துல பே பண்ணணும்.
5: தண்ணீரை வீணாக்காம இருக்கிறதும் நம்ம பொறுப்பு தானே.
4: கண்டிப்பா, தேவையில்லாம இந்த வாட்டர் பைப் எல்லாம் திறந்து வைக்காம தண்ணீரை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும்.
5: நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும்ல?
4: ஆமா, குளம், கண்மாய், ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கணும். அதோட மழை நீர் நிலத்துக்குள்ள போய் சேர்ற மாதிரி நிலத்தடி நீரை பாதுகாக்கிற பணிகளையும் நாம செய்யணும்.
5: ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது?
4: பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அமைதியெல்லாம் இருக்க கூடாது. உடனே பஞ்சாயத்துக்கோ இல்ல குடிநீர் குழுவுக்கோ தகவலை சொல்லணும். அவங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு நாமளும் தீர்வு காண முயற்சி செய்யணும்.
5: அப்படின்னா குடிநீர் திட்டம் நல்லா செயல்படுறதுல அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, நமக்கும் இருக்கு.
4: ஆமா சுவாச்சிகா, நம்ம தண்ணீர் நம்ம பொறுப்பு.
5: நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த திட்டம் நம்மளோடது, இத பாத்துக்கிறதும் நம்ம பொறுப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சாதான் ஒரு திட்டம் நீண்ட காலத்துக்கு நல்லா செயல்படும்.
4: அதனாலதான் இப்ப இந்த குடிநீர் திட்டம் எப்படி செயல்படுது, தண்ணியோட தரம் எப்படி இருக்கு, பராமரிப்பு வேலைகள் எப்படி நடக்குது, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையும் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படையா கொடுக்கறாங்க.
5: அப்படியா, தகவல்கள் நமக்கு தெரிஞ்சா நாமளும் நம்ம பங்கு சரியா செய்ய முடியும்ல?
4: அதேதான்.
5: ஆனா சுஜல், எல்லாமே நல்லா நடந்தாலும் சில நேரம் குடிநீர் திட்டத்துல பிரச்சனை வரலாம் இல்லையா? குழாயில கசிவு, திடீர்னு தண்ணி வராம போறது, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நாம என்ன செய்யணும்?
4: ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே சொன்னேன்ல. உடனே அந்த பிரச்சனைய நம்ம பஞ்சாயத்துக்கோ குடிநீர் குழு உறுப்பினர்களுக்கோ சொல்லணும்.
5: அடுத்து
4: இந்த குடிநீர் திட்டத்தை இயக்கவும் பராமரிக்கவும் நல்ஜல் மித்ரா, அதாவது குடிநீர் நண்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அவங்களாலேயே சரி பண்ண முடியும்.
5: ஓ, அப்ப பெரிய பிரச்சனை வந்தா என்ன பண்றது?
4: பெரிய பிரச்சனைனா கவலை எல்லாம் பட வேணாம். அதுக்காக தான் மாவட்ட அளவுல தொழில்நுட்ப குழு இருக்கு, அவங்களோட உதவியை நாம எடுத்துக்கலாம்.
5: நல்ல விஷயம் தான். பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்ய ஒரு அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: ஆமா சாச்சிகா, அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்பறம், அதுவும் குறிப்பா இந்த ஜல் ஜீவன் இயக்கம் இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு, அதுல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் தெளிவா ஒருத்தவங்க சொல்ல போறாங்க.
5: யாரு?
4: அவங்கதான் ஜல் ஜீவன் இயக்கத்தோட மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர். வாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாமா?
5: சரி வாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம்.
6: நமஸ்கார் சாத்தியோ, மே கமல் கிஷோர் சோன்.
7: வணக்கம் நண்பர்களே, நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் மிஷன் இயக்குனராக பணியாற்றி வருகிறேன். தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமத்தின் கதை மூலமாக உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் ஜல் ஜீவன் இயக்கத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். அதனால் இந்த திட்டம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, ஜல் ஜீவன் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது என்று பார்த்தால், நம் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதன் முக்கிய நோக்கம். அதோடு பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் போன்ற கிராமப்புற நிறுவனங்களுக்கும் குடிநீர் வசதி கிடைக்க வேண்டும் என்பதும் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கம். கடந்த சில ஆண்டுகளில் இந்த பணியில் நாம் நல்ல முன்னேற்றத்தை பார்த்திருக்கிறோம். பல கிராமங்களிலும் பஞ்சாயத்துகளிலும் குடிநீர் திட்டங்கள் இப்போது நிறைவடைந்திருக்கின்றன. அதனால் இப்போது நம்முன் இருக்கிற முக்கியமான வேலைகள் என்னவென்று பார்த்தால், இந்த திட்டத்தில் தொடர்ந்து நல்ல முறையில் இயங்குவது, பராமரிப்பது, ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனடியாக சரி செய்வது. இதற்காகத்தான் ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2.0 அதாவது JJM 2.0 என்ற அடுத்த கட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது 2028 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் கொடுப்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் கிடையாது. தண்ணீர் தொடர்ந்து வருகிறதா, தண்ணீர் பாதுகாப்பாக இருக்கிறதா, அந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு நன்றாக செயல்படுமா, இவை அனைத்தையும் உறுதி செய்வதற்கும் இப்போது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதில் கிராம மக்களுடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமானதாகும். உதாரணத்திற்கு குடிநீர் சேவை மதிப்பீடு என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலம் நமது கிராமத்தில் தண்ணீர் எப்படி கிடைக்கிறது, போதுமான அளவு கிடைக்கிறதா, தண்ணீருடைய தரம் எப்படி இருக்கிறது, குடிநீர் திட்டம் நன்றாக செயல்படுகிறதா, இதையெல்லாம் கிராம மக்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு எங்கே பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி சரி செய்யலாம் என்பதற்கான திட்டத்தை தயாரிக்கலாம். இதற்கு மாவட்ட அளவில் இருக்கிற தொழில்நுட்ப குழுவான DTU உதவி செய்யும். திட்டத்தை இயக்குவது, பராமரிப்பது, பழுது ஏற்பட்டால் சரி செய்வது, இது போன்ற பணிகளையும் பஞ்சாயத்துகளுக்கு DTU தேவையான உதவிகளை செய்யும். அதே போல மக்கள் தங்களுடைய அனுபவங்களையும் நல்ல முயற்சிகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று சுஜல் கிராம் குடிநீர் கலந்துரையாடல். இதில் நல்ல முறையில் செயல்படும் கிராமங்களும் பஞ்சாயத்துகளும் தாங்கள் என்னென்ன நல்ல முயற்சிகளை செய்திருக்கிறோம் என்பதை பகிர்ந்து கொள்வார்கள். இதனால் அந்த கிராமங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற கிராமங்களும் அந்த நல்ல முயற்சியை தெரிந்து கொண்டு தங்கள் ஊரிலும் அதை செய்ய முடியும். அதே போல DCDM குடிநீர் கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது. இதில் மாவட்ட நிர்வாகத்தினர் தங்கள் மாவட்டத்தில் குடிநீர் தொடர்பாக சிறப்பாக செயல்பட்ட முயற்சிகள், கிடைத்த அனுபவங்கள், நல்ல தீர்வுகள் போன்றவற்றை பகிர்ந்து கொள்வார்கள். இதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் நல்ல முறையில் செயல்பட்ட ஒரு விஷயம் மற்ற மாவட்டங்களுக்கும் தெரிய வரும். அவர்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இங்கே நான் ஒரு முக்கியமான தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். ஜல்ஜீவன் இயக்கம் என்பது வெறும் குழாய்கள் போடுவதோ தண்ணீர் தொட்டிகளை அமைப்பதோ மட்டுமல்ல, இது மக்கள் பங்களிப்போடு செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான இயக்கம். நம் ஊருக்கான குடிநீர் திட்டம் எப்படி செயல்படுகிறது என்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தண்ணீரை எப்படி பாதுகாப்பது, திட்டத்தை எப்படி பராமரிப்பது, பிரச்சனை வந்தால் யாரிடம் சொல்ல வேண்டும், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மக்கள் செயல்பட்டால்தான் இந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு நன்றாக இருக்கும். அதனால் நீர்நிலைகளை பாதுகாப்பது, தண்ணீரின் தரத்தை பார்த்துக் கொள்வது, குடிநீர் திட்டத்தை முறையாக பராமரிப்பது, எல்லாவற்றிலும் மக்கள் பங்கேற்பது, இவை மிகவும் முக்கியம். நாம் இன்றைக்கு தண்ணீரை பாதுகாத்தால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல குடிநீர் கிடைக்கும். நமது தண்ணீரை பாதுகாப்போம், நமது கிராமத்தை வளமாக்குவோம். மிக்க நன்றி, வணக்கம்.
4: மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் அவங்க சொன்ன மாதிரி ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க சுவாச்சிகா. இது மூலமா நமக்கு குடிநீர் சேவை தொடர்ந்து நல்ல முறையில கிடைக்கிறதுக்கும் நீண்ட காலத்துக்கு அதை பராமரிக்கிறதுக்கும் முடியும்.
5: ஆமா சுஜல்,
4: கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நாடு ஃபுல்லா 15 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு குழாய் மூலமா குடிநீர் கிடைச்சுகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தினமும் தடை இல்லாம தண்ணீர் கிடைச்சுகிட்டே இருந்தா மக்களோட வாழ்க்கை எவ்வளவு ஈஸி ஆயிரும்.
5: அது உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்த நாம மறக்க கூடாது.
4: என்ன விஷயம்?
5: குழாயில தண்ணி வந்தா மட்டும் போதாது, அந்த தண்ணீர் சுத்தமாவும் பாதுகாப்பாவும் இருக்கணும். அத பாத்துக்கிற பொறுப்பு நம்ம கிராம மக்களுக்கும் தான் இருக்கு.
4: என்ன
5: சொன்னேன்?
4: அதான், தண்ணீரை சுத்தமா வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு சொன்னியே, அதை கேட்டுதான் தூஷிகா சிரிக்கிறா.
5: ஏய் தூஷிகா, ஏன் இப்படி சிரிச்சுகிட்டே இருக்க?
8: சிரிக்காம பின்ன உங்க அப்பாவித்தனமான பேச்ச கேட்டுதான் சிரிக்கிறேன். சுத்தமான தண்ணி இது, அதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் இங்க இருந்திருப்பேனா? எப்பவோ ஓடி போயிருப்பேன். அது நினைச்சேன், சிரிச்சேன்.
5: அப்படி என்னதாமா சொல்ல வர?
8: தண்ணி குழாயில வந்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? அந்த தண்ணிய அசுத்தமா இருந்தா என்ன ஆகும்? நோய் வரும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும், செலவாகும், இதெல்லாம் யாரால நடக்குது தெரியுமா? என்னாலதான் நடக்குது. நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் தூஷிகா, நீர் மாசுபாட்டோட ராணி.
4: ஓஹோ, நீதான் மாசுபாட்டோட ராணியா? சரி சரி, உன்னோட ஆட்சி இத்தோட முடிஞ்சது.
5: இந்த தடவை உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்.
4: சுத்தமான தண்ணீர் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், இதையெல்லாம் நாங்க மக்களுக்கு தெளிவா சொல்ல போறோம்.
8: அப்படியா? இத்தனை நாளும் மக்கள் வீடுகளுக்கு தண்ணி வரவே இல்லையா? இப்ப மட்டும் என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு?
4: இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியும் பல இடங்கள்ல வீடுகளுக்கு தண்ணி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஜல்ஜீவன் இயக்கத்துல தண்ணீர் சுத்தமாவும் பாதுகாப்பாவும் இருக்கணும்னு அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
8: அப்படியா? எப்படி சுத்தப்படுத்துறாங்க?
4: தண்ணீர் எங்க இருந்து வருதோ அந்த நீர் ஆதாரத்தில இருந்து வீடுகளுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை சுத்தப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் தான் குடிநீர் திட்டங்களால செய்யப்படுது.
5: அதாவது தண்ணி அப்படியே குழாயில அனுப்பாம முதல்ல சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்றியா?
4: ஆமா, தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு குளோரினேஷன், வடிகட்டுறது, இந்த மாதிரி பல்வேறு முறைகளை பயன்படுத்துறாங்க. இது மூலமா மக்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க.
8: ஓ, அப்படியா? ஆனா ஒரு விஷயம், தண்ணிய சுத்தம் பண்ணி குழாயில விட்டாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் அசுத்தமாக்கிடலாமே. அது அசுத்தமா இருக்குன்னு மக்களுக்கு எப்படி தெரியும்?
4: அதுக்குத்தான் தண்ணிய தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுவும் ஜல்ஜீவன் இயக்கத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்.
8: அப்படியா? யார் பரிசோதிப்பாங்க?
4: ஒவ்வொரு கிராமத்திலையும் 5 பெண்களுக்கு தண்ணியை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு FTKன்னு சொல்லப்படுற கள பரிசோதனை கருவியும் கொடுக்கறாங்க. அதை வச்சு அவங்க தண்ணீரோட தரத்தை சோதிப்பாங்க.
5: அடேங்கப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களே தண்ணீர் நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிரலாமா?
4: அது மட்டும் இல்ல, தேவைப்படும் போது தண்ணீரோட சாம்பிள லேபுக்கு அனுப்பி அங்கேயும் டெஸ்ட் பண்ணுவாங்க.
8: என்ன சொல்ற?
4: இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஜல்ஜீவன் மிஷன்ல உள்ள பெண்கள் குழுக்களுக்கு சுஜலம் சக்தின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க.
8: நீங்க மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் இத கவனமா செய், அத சுத்தமாவை, அங்க குப்பை போடாத, தண்ணிய வீணாக்காதன்னு ஏகப்பட்ட வேலை கொடுக்கறீங்க.
4: அதுல என்ன கஷ்டம்?
8: நான் என்ன சொல்றேன்னா, விட அப்படியே போகட்டும், குப்பை அங்கேயே போடு, எதையும் கண்டுக்காதன்னு சொல்றேன். அதான் எனக்கு பிடிச்சது.
5: இல்ல தூஷிகா, இனிமே மக்கள் உன்னோட பேச்ச கேட்க மாட்டாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே நம்ம தண்ணீர் ஆதாரங்களை சுத்தமாவும் பாதுகாப்பாவும் வச்சுக்க முடியும் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைப்போம்.
4: அதேதான், சுத்தமான குடிநீர் இருந்தா தான் நாம பல நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். குறிப்பா குழந்தைகள் ஆரோக்கியமா வளருவாங்க.
5: அது மட்டும் இல்ல, குடும்பத்துக்கு ஆகுற மருத்துவ செலவும் குறையும்ல.
4: கண்டிப்பா, மருந்து மருத்துவமனைன்னு பணத்தை செலவு பண்ணாம மிச்சப்படுத்தி அத குழந்தைகளோட படிப்புக்கும் அவங்களுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்கறதுக்கும் குடும்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால மேடம், தூஷிகா, நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.
8: ஐயோ, இந்த ஜல்ஜீவன் இயக்கம் எல்லாருக்கும் இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்திருச்சு. சரி, நான் இப்போதைக்கு கிளம்புறேன். ஆனா நான் திரும்பி வருவேன். கிராம மக்கள் எங்கெல்லாம் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் மறுபடியும் வருவேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல போயிரும், பாத்துக்கலாம்.
4: ஏய் தூசிகா, நீ என்ன பண்ணாலும் சரி, இங்க மட்டும் இனிமே உனக்கு இடமே இல்ல.
5: அது மட்டும் இல்ல, தண்ணீரை சுத்தமாவும் நீர்நிலைகளை பாதுகாப்பாவும் நாங்களே பாத்துக்குவோம்.
4: போ போ, இனிமேலாம் அவங்க ஆட்டம் எடுபடாது.
8: இப்பதான் எனக்கு நல்லா புரியுது, தண்ணிய பாதுகாக்கிற கிராமம் தான் உண்மையிலேயே வலிமையான கிராமம். இனிமே நானும் தண்ணிய வீணாக்காம பாதுகாப்பேன்.
5: ஏன் சுஜல், நம்ம சொல்றதை விட தூஷிகா சொல்றதான் மக்கள் அதிகமா கேக்குறாங்களா?
4: இல்ல சுவாஜிகா, நாம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலே போதும், நம்ம நீர் ஆதாரங்கள் எல்லாமே பாழா போயிரும். அது அப்புறம் தூஷிகாக்கு சாதகமா மாறிடும்.
5: சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கணும். இந்த ஜல்ஜீவன் இயக்கத்துல குடிநீர் திட்டத்தை அமைக்கிற வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே மக்களோட சேர்ந்துதான் வேலை பாக்குறாங்கன்னு நீ சொன்னில.
4: ஆமா.
5: அப்படின்னா திட்டம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அதை யார் பாத்துக்குவாங்க? எப்ப அந்த பொறுப்பை கிராம மக்கள்கிட்டயும் பஞ்சாயத்துக்கும் கொடுப்பாங்களா?
4: நல்ல கேள்வி. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சுவாச்சிகா. திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா வேலை செய்யுதா அப்படின்னு கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. இதத்தான் ட்ரையல் ரன்னு சொல்றாங்க.
5: ஓஹோ, அந்த திட்டத்தை முழுசா மக்கள் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களா?
4: கரெக்டா புரிஞ்சுகிட்ட சுவாச்சிகா. இந்த செயல்முறைக்கு பேரு கமிஷனிங்னு சொல்லுவாங்க. எல்லாமே சரியா இயங்குது, தண்ணீர் முறையா வருது, எந்த பெரிய குறையும் இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குடிநீர் திட்டத்தை பஞ்சாயத்துக்கும் கிராம மக்களுக்கும் கொடுப்பாங்க.
5: அப்படியா? அப்ப அந்த பொறுப்பை கிராமமே ஏத்துக்கணும்ன்ற?
4: அந்த பொறுப்பை மக்கள் மகிழ்ச்சியோடையும் பெருமையோட ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத குறிக்கிற வகையில தான் ஜல் அர்பன் திவாஸ கொண்டாடுறாங்க.
5: ஜல் அர்பன் திவாஸ் கேட்கவே நல்லா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்?
4: அத பத்தி நாம சொன்னா நல்லா இருக்காது. இப்ப ஜல் ஜீவன் மிஷனோட இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் சொல்றாங்க, அது கேட்கலாமா?
6: மே கமல் கிஷோர் சோன, அப்பர் சச்சிவ் எவம் மிஷன் நிதேசக் ராஷ்டிரிய ஜல் ஜீவன் மிஷன்.
7: வணக்கம் நண்பர்களே, ஜல் அர்பன் திவாஸ்னா என்ன அதை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிராமத்துக்கான குடிநீர் திட்டத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதை அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் கிராம பஞ்சாயத்து மற்றும் கிராம மக்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதாவது இனிமேல் இந்த குடிநீர் திட்டத்தை நாம தான் பாத்துக்கணும், நல்லா பராமரிக்கணும் அப்படின்ற பொறுப்பு கிராம மக்களுக்கும் பஞ்சாயத்துக்கும் வரும். இந்த பொறுப்பை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டமா ஏற்கிற நாள் தான் ஜல் அர்பன் திவாஸ் அப்படின்னு சொல்றோம். நண்பர்களே, ஒரு குடிநீர் திட்டம் கிராம மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிற நாள் அந்த கிராமத்துக்கு மிகவும் முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு இருந்து அந்த திட்டம் அரசாங்கத்தோட திட்டம் மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கான திட்டம், நம்ம எல்லாருடைய பொறுப்பு என்ற எண்ணமும் வரும். அதனால கிராம பஞ்சாயத்து குடிநீர் மற்றும் சுகாதார குழு கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தை நல்லா பாத்துக்குவோம். தண்ணீர் வீணாக்காம பயன்படுத்துவோம், ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே சொல்லி சரி பண்ணுவோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கணும். இதுதான் ஜல் அர்பன் திவாஸ் சொல்ல வர முக்கியமான விஷயம். தண்ணீர் நமக்கு கிடைக்கிற ஒரு வசதி மட்டும் இல்ல, அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நன்றி நண்பர்களே, வணக்கம்.
4: ஜல் அர்பன் திவாஸ் பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், என்ன சுவாச்சிகா?
5: ஆமா சுஜல், நல்லாவே புரிஞ்சது. அதாவது குடிநீர் திட்டம் அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, இது நம்ம ஒரு திட்டம், இத பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இத மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிற அந்த நாள் தானே ஜல் அர்பன் திவாஸ்.
4: அதுதான்.
5: ஆனா ஒரு திட்டத்தை கிராமத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க?
4: அதுக்கும் சில விஷயங்கள சரி பார்ப்பாங்க. முதல்ல நம்ம ஊர்ல குடிநீர் குழு அமைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணுவாங்க.
5: சரி.
4: அடுத்ததா திட்டத்தை சில நாட்கள் ஓட்டி பார்த்து தண்ணி சரியா வருதா, குழாயில ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எல்லாமே கரெக்டா வேலை செய்யுதான்னு பாப்பாங்க.
5: தண்ணீரோட தரத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்களா?
4: அதுவும் ரொம்ப முக்கியம்தான். தண்ணீர் குடிக்கிறதுக்கு பாதுகாப்பானதா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட குடிநீர் குழுவுக்கும் அவங்களோட பொறுப்புகள் என்னன்னு தெளிவா சொல்லிருவாங்க.
5: வேற என்ன செய்வாங்க?
4: திட்டத்தோட முழு அமைப்பையும் நேர்ல போய் பார்த்து ஆய்வு செய்வாங்க. திட்டம் சம்பந்தமான முக்கியமான தகவல்களையும் கிராம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி பொதுவான இடத்துல வச்சிருப்பாங்க.
5: மக்களுக்கும் எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கணும் சொல்றியா?
4: ஆமா. அதோட குடிநீர் கூட்டம் நடத்தி கிராம மக்கள் எல்லாரையும் ஒன்னா வச்சு பேசி திட்டத்தை எப்படி பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நீர்நிலைகளையும் சுத்தம் செஞ்சு கொடுப்பாங்க.
5: அப்போ இவ்வளவு விஷயங்களும் சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திட்டத்தை கிராமத்துக்கு கொடுப்பாங்க.
4: எல்லாமே சரியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த திட்டத்தை பஞ்சாயத்துக்கும் கிராம மக்களுக்கும் கொடுப்பாங்க.
5: சரி சுஜல், இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது, அப்போ ஜல் அர்பன் திவாச நாம கொண்டாட வேணாமா?
4: இது ஒரு விழா மாதிரி மட்டும் இல்ல சுவாச்சிகா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு மக்கள் விழாவா இருக்கணும். நம்ம ஊரோட பழக்க வழக்கத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏத்த மாதிரி இதை கொண்டாடலாம்.
5: எப்படி கொண்டாடலாம் நீயே சொல்லு.
4: முதல்ல நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தண்ணி எங்க இருந்து வருது, எப்படி குழாய் வழியா நம்ம வீடுகளுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்க நீர் ஆதாரத்துல இருந்து குழாய் வரைக்கும் ஒரு நடைப்பயணம் போகலாம். இதத்தான் ஜல் பரிக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க, இல்லன்னா டிரான்சிட் வாக்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
5: நம்ம ஊருக்கு தண்ணி வர்ற பாதைய நேர்லயே போய்

0: தெரிஞ்சுக்கிறதா?
1: அது மட்டும் இல்ல, நம்ம ஊரோட குடிநீர் திட்டத்தோட வரைபடம், தண்ணீரோட தரம் பற்றிய அறிக்கை, இது எல்லாத்தையுமே எல்லாருமே பாக்குற மாதிரி பொது இடத்துல வைக்கணும்.
0: அப்பன்னா மக்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்தை பத்தின தகவல்கள் வெளிப்படையா தெரியும்ல?
1: ஆமா கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, குடிநீர் திட்டம் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கயிறு கட்டி நம்ம குடிநீர் திட்டத்தையும் நீர்நிலைகளையும் நல்லா பாதுகாப்போம்னு எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கலாம்.
0: நல்ல ஐடியாவா இருக்கே. தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கும் ஏதாவது செய்யணும்ல?
1: கண்டிப்பா. தண்ணிய வீணாக்காம பயன்படுத்துறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, மழை நீரை சேர்த்து வைக்கிறது, இப்படி நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம ஊர்ல நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்புறம் ஒரு நல்ல நாள்ல திட்டம் சம்பந்தமான முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் பஞ்சாயத்துல கொடுப்பாங்க.
0: ஓஹோ, இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுற மாதிரி செய்யணும்னு சொல்ற?
1: ஒரு ஒரு ஊர்லயும் தனித்தனி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டாடலாம். அதோட நம்ம தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், மக்கள் பிரதிநிதிகள், வெளியூர்ல வசிக்கிற நம்ம ஊர் மக்கள்னு எல்லாரையும் ஒன்னா வர வச்சு இந்த விழாவை சிறப்பா நடத்தலாம்.
0: அப்படின்னா ஜலர்பன் திவாஸ் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும்.
1: ஆமா, அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
0: என்னது?
1: ஜல் ஜீவன் இயக்கத்துல இப்ப ஜல் உற்சவ், அதாவது நீர் விழாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
0: என்னது ஜல் உற்சவா? அது என்ன, அதையும் கொஞ்சம் சொல்றியா?
1: நல்ல கேள்வி சுவாச்சிகா. ஜல் ஜீவன் இயக்கத்துல ஜல் உற்சவம்னு சொல்ற இந்த நீர் விழாவை எல்லாரும் சேர்ந்து பங்கேற்கிற மாதிரி மூணு ஸ்டேஜஸா கொண்டாடுறாங்க.
0: மூணு நிலைகளா? சரி சரி, ஒன்னு ஒன்னா சிம்பிளா சொல்லு.
1: முதல்ல வர்றது தேசிய அளவிலான ஜல் மகோத்சவ்.
0: அது எப்ப நடக்கும்?
1: ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்துல ஆரம்பிச்சு மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் வரைக்கும் இந்த ஜல் மகோத்சவ் நடக்கும்.
0: அதாவது மார்ச் 8ல இருந்து மார்ச் 22 வரைக்கும் நாடு முழுக்க தண்ணி பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளா நடக்கும்னு சொல்ற?
1: ஆமா, அந்த நாட்கள்ல நாடு முழுக்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள், நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு பாராட்டு, மக்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சிகள்னு எக்கச்சக்க நிகழ்ச்சிகள் நடக்கும்.
0: அப்படின்னா நாடு முழுக்க தண்ணி பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருப்பாங்க?
1: ஆமா, தண்ணீரோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பாதுகாக்கணும், அதுல நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு மக்களுக்கு எடுத்து சொல்றதுதான் இதோட முக்கியமான நோக்கம்.
0: சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ சொல்லிட்ட, இந்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன அதையும் சொல்லிடுறியா?
1: ரெண்டாவது ஸ்டேட் லெவல்ல நதி விழா இல்லனா நீர் விழா கொண்டாடுறது.
0: நதி விழானா ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்கவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நதிகளை மையமா வச்சு கொண்டாடுவாங்களோ?
1: ஆமா, ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட நதிகள், நீர் பாரம்பரியம், உள்ளூர் கலாச்சாரம் இதுக்கேத்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க.
0: அப்ப எல்லா மாநிலத்திலயும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்ற?
1: அதுதான், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும்ல, அதுக்கேத்த மாதிரி நடத்திக்குவாங்க. சில இடங்கள்ல நதிக்கரையில நிகழ்ச்சிகள் நடக்கும், சில இடங்கள்ல தண்ணீரை பாதுகாக்கிற பிரச்சாரங்கள் நடத்துவாங்க, இன்னும் சில இடங்கள்ல உள்ளூர் திருவிழாக்களோட சேர்த்து இதையும் கொண்டாடுவாங்க.
0: தேசிய அளவுல ஒரு விழா, மாநில அளவுல அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விழா. இந்த ஐடியா நல்லா இருக்கே.
1: இருக்கு இருக்கு, மூணாவது ஸ்டேஜ் வேற ஒன்னு இருக்கு, அது டைரக்டா நம்ம கிராமத்தை கனெக்ட் பண்ணும்.
0: சரி, மூணாவது ஸ்டேஜ் என்ன?
1: அது கிராமம் மற்றும் பஞ்சாயத்து அளவுல நடக்கிற லோக் ஜல் உற்சவ்.
0: நம்ம கிராமத்துல நடக்கிற நீர் விழாவா?
1: ஆமா, ஏன்னா தண்ணீரை சேமிக்கணும், குடிநீர் திட்டத்தை நல்லா பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே நடைமுறைக்கு வர்றது கிராமத்துல தானே?
0: சரிதான். அப்படின்னா இந்த லோக் ஜல் திருவிழால என்னென்ன செய்வாங்க?
1: முதல்ல கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து குடிநீர் கூட்டம் நடத்துவாங்க. நம்ம ஊருக்கு தண்ணி எப்படி வருது, குடிநீர் திட்டம் நல்லா செயல்படுதா, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க.
0: பிரச்சனை இருந்தா
1: உடனே அதை சரி பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, கூடவே நம்ம நீர்நிலைகளையும் சுத்தம் செய்வாங்க.
0: நல்ல விஷயம் தானே?
1: அதோட நம்ம குடிநீர் திட்டத்தை நல்லா பாத்துக்குவோம், தண்ணீரை வீணாக்காம பயன்படுத்துவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம்னு கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து உறுதியும் எடுத்துக்குவாங்க.
0: அப்படின்னா நேஷனல் லெவல்ல ஒரு ஈவெண்ட், ஸ்டேட் லெவல்ல ஒரு ஈவெண்ட், கடைசியா வில்லேஜ் லெவல்ல ஒரு ஈவெண்ட்னு எல்லா இடத்துலயும் இந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி நடக்குது.
1: ஆமா சுவாஜிகா, ஜல் உற்சவ் அப்படின்றது வெறும் விழா கிடையாது, தண்ணீரை பாதுகாக்கணும், அதுக்காக நாமளே பொறுப்பெடுத்துக்கணும்னு மக்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குற முயற்சின்னு சொல்லலாம்.
0: சரி சுஜல், இப்போ காலம் ரொம்பவே மாறிடுச்சு, எல்லாமே டிஜிட்டல் மயமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜல் ஜீவன் இயக்கத்துல தண்ணீரோட திட்டங்களை பத்தின

0: தகவல் தெரிஞ்சுக்க ஏதாவது டிஜிட்டல் வசதி இருக்குதா?
1: இருக்கு சுவாச்சிகா, அதை பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஜல் ஜீவன் இயக்கத்தோட மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் ஜோன் அவங்க இத பத்தி நமக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா?
2: பஞ்சாயத் கிராம் ஜல் ஏவம் ஸ்வச்சதா சமிதி.
3: வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊர்ல இருக்கிற குடிநீர் திட்டத்தை பஞ்சாயத்து, குடிநீர் மற்றும் சுகாதார குழு, கிராம மக்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா நிர்வகிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதற்கு உதவுற மாதிரி இந்திய அரசு சில டிஜிட்டல் வசதிகளை உருவாக்கி இருக்காங்க. அதுல முதல்ல முக்கியமானது பஞ்சாயத்து டேஷ்போர்டு. இதன் மூலமா சர்பஞ்ச், முகியா போன்ற பஞ்சாயத்து பிரதிநிதிகள் தங்களோட கிராமத்துல குடிநீர் திட்டம் எப்படி செயல்படுது, இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு, என்னென்ன குடிநீர் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, தண்ணீரோட தரம் எப்படி இருக்கு, என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படி பல தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தங்களோட கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இதுல பதிவு செய்ய முடியும். அடுத்து முக்கியமான டிஜிட்டல் வசதி சுஜலம் தரவு தளம். இதுல தண்ணீர் எடுக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டு குழாய் வரைக்கும் ஒரு குடிநீர் திட்டத்தோட முழு விவரங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடிநீர் திட்டத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சுஜல் கிராம அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால் நம்ம ஊருடைய குடிநீர் திட்டம் எங்கிருந்து தண்ணி எடுக்கப்படுகிறது, எப்படி தண்ணீர் வருகிறது, திட்டம் எப்படி செயல்படுகிறது போன்ற தகவல்களை எளிதாக கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் முடியும். இதோடு இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால் திட்டம் தொடர்பான முக்கியமான தகவல்களும் இதில் கிடைக்கும். மூன்றாவதாக முடிவு ஆதரவு அமைப்பு, அதாவது டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்ற முக்கியமான வசதியும் இருக்கிறது. நண்பர்களே, தண்ணீர் ஆதாரம் இருந்தால்தான் நமக்கு தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கும். அதனால் நம் குடிநீர் திட்டத்தின் எதிர்காலம் என்பது நீர் ஆதாரத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இந்த அமைப்பு என்ன செய்யும் என்றால், நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த உள்ளூர் அனுபவத்தையும் பாரம்பரிய அறிவையும் இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து பயன்படுத்த உதவும். இதன் மூலம் நீர் ஆதாரங்களை எப்படி பாதுகாக்கலாம், எங்கே தண்ணீரை சேமிக்கலாம், நிலத்தடி நீரை எப்படி அதிகப்படுத்தலாம் போன்ற விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். இன்று நம் குழாய்களில் வருகிற தண்ணீர் நாளைக்கும் வர வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் வருங்கால தலைமுறைக்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும், அதுதான் இந்த முயற்சிகளை முக்கியமான நோக்கம். 16வது நிதி ஆணையத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்படும் நிதியில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை கிராமங்களில் உள்ள குடிநீர் திட்டங்களை பராமரிக்கவும், பழுது பார்க்கவும், குடிநீரின் தரத்தை பரிசோதிக்கவும் பயன்படுத்தலாம். அதோடு தண்ணீரை பாதுகாப்பது, லோக் ஜல் உற்சவம் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் நடத்தலாம். இதன் மூலம் குடிநீர் திட்டங்கள் நீண்ட காலத்திற்கும் நல்ல முறையில் செயல்படுவதை உறுதி செய்ய முடியும். கிராம பஞ்சாயத்தும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட்டால் அனைவருக்கும் தொடர்ந்து நல்ல குடிநீர் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வீட்டுக்கு வீடு குழாய் மூலம் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது வெறும் வசதி மட்டும் கிடையாது, அது நம்முடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். சுத்தமான குடிநீர் கிடைப்பது மூலம் வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை போன்ற தண்ணீரால் பரவும் நோய்களை தடுக்க முடியும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் உடல் நலமும் பாதுகாக்கப்படும். அதோடு குடும்பங்களுக்கான மருத்துவ செலவும் குறையும். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தால் வேலைக்கு செல்வதில் எந்த தடையும் இருக்காது, வருமானமும் பாதிக்கப்படாது. அதனால் வீட்டுக்கு வீடு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைப்பது ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிராமத்தின் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது. நண்பர்களே, ஒவ்வொரு பருவமழையும் தீவிரமாக இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதைப் போல மழையாக பெய்யும் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் நாம் சேமிக்க வேண்டும். அதனால் தண்ணீரை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி வீணாவதை தவிர்ப்போம். அதே போல மழையை பிடிப்போம் என்ற கேட்ச் த ரெயின் பிரச்சாரத்தின் கீழ் மழை நீரை சேமிப்பதற்கும் நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும். இதன் மூலம் நம்முடைய குடிநீர் ஆதாரங்களை ஆண்டு முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். அரசும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. நம்முடைய குழாய் குடிநீர் விநியோக அமைப்புகளை நல்ல முறையில் பராமரிப்போம். அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வோம். திட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதில் வெளிப்படை தன்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிப்போம். ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் தடையில்லாமல் தொடர்ந்து கிடைப்பதை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உறுதி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.
0: சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். ஜல் அர்பன் திவாஸ்னா என்ன? உங்க கிராமத்துல அதை கொண்டாடி இருக்கீங்களா? தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட பதில் அனுப்ப வேண்டிய நம்பர் 7094439

0: 9 9 9 சுஜல், அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அதையும் கொஞ்சம் சொல்லிறேன்.
1: கண்டிப்பா சொல்றேன். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம நாட்டோட ஒவ்வொரு கிராமமும் சுத்தமா இருக்கவும், கிராமங்களை ODF பிளஸா மாத்துறதுக்கு தூய்மை பாரத இயக்கம் எப்படி செயல்படுது, அதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம். அதனால மக்களே, அடுத்த அத்தியாயத்துல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ இதோட நாங்க கிளம்புறோம். மறுபடியும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் சுஜல்.
0: ஓகே மக்களே, போயிட்டு வரோம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்கள் எல்லாருக்கும் ஜல்ஜீவன் இயக்கம் 2.0 பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணீரை எப்படி பயன்படுத்தி, முதல்ல தான் நம்ம தண்ணிக்கு வந்து அங்கிட்டிங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, தண்ணீர்கள் வருது. இந்த தண்ணி வரும்போது நம்ம என்ன செய்யணும், தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு வேளை இந்த மாதிரி ஜல்ஜீவன் இயக்கத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி பைப்பில் தண்ணி ஒழுங்காக வரல, இல்லை சுத்தம் இல்லாமல் இருக்குது, பைப்பு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜல்ஜீவன் இயக்கத்தில் இந்த 2.0 நல்ல தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, ஒருவேளை நமக்கு வந்து பைப்பில் தண்ணி வரல, பைப்பு உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிராம மக்களுக்கும் அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சுய உதவி குழுவில் உள்ள பெண்களுக்கும் சரி, மொத்தத்தில் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம தண்ணியை பாதுகாக்கணும், தண்ணீரை சுத்தமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே இன்னைக்கு வர்றது அன்னைக்கே செலவழிக்கிறோங்கிறது நம்மள சில பேரோட பிரச்சனையா இருக்கு. ஆனாலும் நாளைக்கு என்னன்னு யோசிச்சு சின்னதா ஒரு பாதுகாப்பு வச்சுக்கிறது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. சேமிப்புனா ஏதோ பெரிய சாதனை பண்றது இல்லை, நம்ம குடும்பத்துக்கு நாமளே கொடுக்குற ஒரு சின்ன ஆறுதலும் பாதுகாப்பும் தான். வாழ்க்கைனா என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரலாம், இல்ல வீட்டுல சின்னதா ஒரு விசேஷம்னு யார்கிட்டயாவது பணம் கேட்க வேண்டிய சூழல் கூட வரலாம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற 4 காசு தான் நம்மளை காப்பாத்தும். மத்தவங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லி நிக்கிறத விட நாமளே சேர்த்து வச்சிருக்கிற தொகையை வச்சு சமாளிக்கிறப்போ கிடைக்கிற நிம்மதியே தனிதாங்க. பணம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆனா அதே பணத்துல ஒரு பகுதியை சேமிச்சு வைக்கிறப்போ அது நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையா மாறும். இன்னைக்கு நாம சேர்த்து வச்சிருக்கிற இந்த சின்ன தொகை நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பலமா இருக்கிறத என்னைக்குமே நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தான் வருமானம் கம்மியாச்சே, கையில காசே நிக்க மாட்டேங்குது, நாமெல்லாம் எங்க சேமிக்கிறது அப்படின்னு நம்மள பல பேருக்கு தோன்றது இயல்புதான். ஆனா உண்மை என்னன்னா, பெருசாதான் சேமிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம வருமானத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை, அது 50 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம், ஏன் 500 ரூபாயா கூட இருந்தாலும் சரி, நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி மாசம் பிறந்த உடனே தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு வாழ்க்கைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேச போறது கூட சேமிப்பு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேமிப்பு பல வகையில இருக்கு. அதுல நீங்க எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 7094439999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா களத்துல இருந்து தமீம் அன்சாரி அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பணம் சம்பாதிக்கிறோம், ஹாப்பியா இருக்கோம், சுத்துறோம், இது ஒன்றும் படம் பார்க்க போறோம் அப்படின்னு இல்லாம, சேமிப்புக்குன்னு ஒரு இது நம்ம தனியா ஒதுக்கி வச்சாதான் நாளைக்கு உதவும். ஏன்னா நம்ம அப்பா நம்மளுக்கு சேர்த்து வைக்கல, ஏதோ சம்பாதிச்சாங்க செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போயிடும். நம்ம சேர்த்து வைக்கிறது வந்து நம்ம இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு உதவும் சொல்லி நம்ம சேர்த்து வச்சு ஆகணும் கண்டிப்பா. இப்ப என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட 1000 ரூபாய் இருக்கு, இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தலாம், இது பண்ணலாம், செலவு பண்ணலாம் அப்படின்னு இல்லாம, அதுல ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணிட்டு ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு ஒரு அவசரம் இருக்கும், ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்படும். சேமிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம்.
3: உங்களுக்கு சேமிப்பை பார்த்து உதவியா இருந்திருக்காங்க?
2: கண்டிப்பா இருந்திருக்கு, கண்டிப்பா இருந்திருக்கு. பல நேரங்கள்ல சேமிப்பு உதவியா இருக்கு. ஏன்னா சேமிப்பு இல்லைன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அவசர உதவிக்கு வந்து ஃப்ரெண்டுகிட்டயோ இல்ல அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது.

தாத்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிறது அதனால் உண்டியல் அப்படிலாம் ஒரு விஷயம் வந்து அந்த மண்கலம் உண்டியல் இருக்கும். அதை விட இந்த அமுல் டப்பாலாம் இருக்குல்ல மூடி போட்டு, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு அருவாளை வச்சு நடுவில் ஒரு கொத்து கொத்திடுவாங்க. கொத்து கொத்திட்டு குழியை தோண்டி, அதாவது அடுப்புக்கு பக்கத்துலேயே வைப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கதவுக்கு பின்னாடிலாம் குழியை தோண்டி அந்த அந்த டின்னை வந்து இறக்கிடுவாங்க. அது டின்னாக இருக்கலாம், பிளாஸ்டிக் டப்பா எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை இறக்கிட்டு மேலே வந்து லைட்டாக அந்த கரம்ப களிமண் இருக்குல்ல, அந்த களிமண்ணை குழப்பி பூசிடுவாங்க. ஆனால் மேலே போட்டு மண்ணையெல்லாம் போட்டுட்டு பேப்பரெல்லாம் வச்சு மண்ணை போட்டு மூடி அது இருக்கிற இடமே தெரியாது. ஒரு சில நேரங்கள் வந்து பேரப்பேத்திகள் போகும்போது காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கதவுக்கு பின்னாடி லைட்டாக தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தோண்டினா என்னத்தா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு, தோண்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தோண்டி பார்த்தா அங்கே தான் அந்த களையம் இருக்கும். வெறும் $5, $2, $10, அவங்க அவ்வளோ காசு போட்டு வச்சுருப்பாங்க அந்த நாளையில். அதுவும் கூட ஒரு சேமிப்பு தான். ஆனால் இது இப்போ நடக்குதா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:49 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சேமிப்பு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேமிப்பு பல வகையில் இருக்குது. அதில் நீங்கள் எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அந்த வகையில் தற்காத்து

0: தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண் அப்படிங்கிற வள்ளுவரோட குரலுக்கு ஏத்த மாதிரி சேமிக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய சொத்து. தன்னோட சொத்துக்களை பாதுகாத்து தன் கணவனோட சொத்துக்களையும் பெருக்கி தன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தேவையான பாதுகாப்பை சோர்வே இல்லாம செய்யறவங்க தான் நல்ல குடும்ப தலைவி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சேமிப்பு இல்லாத குடும்பம், கூரை இல்லாத வீடுன்னு ஸ்கூல் படிக்கிற காலத்துல சொல்லி கொடுத்துட்டு படிப்பு முடிஞ்சதும் கடன் வாங்குற குடும்பம், கரையிலேயே நிக்கிற கப்பல்னு நம்ம வாழ்க்கைக்கு தலைகீழா பாடம் நடத்துறது யாருடைய தப்பு? வரவுக்குள்ள செலவு பண்ணும்போது வாழ்க்கையில கொஞ்சம் கடினமா இருக்குமே தவிர கஷ்டமா மாறாது. ஆனா வரவை மீறி கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ற வழக்கத்துல நமக்கு கஷ்டம் மட்டும் இல்ல, பெரும்பாலும் நஷ்டம்தான். இதையெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் தான் நமக்கு இருக்கிற ஒரே சேமிப்பு, ஒரே வழி சேமிப்பு மட்டும்தான். சேமிப்பு முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற மிக பெரிய சொத்தே இந்த சேமிப்பு பழக்கம் தான். ஒரு 5 ரூபா கொடுத்தா, ஒரு 10 ரூபா கொடுத்தா குழந்தைங்க வந்து இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து காசு கேட்பாங்க. நம்ம ஒரு 5 ரூபா கொடுத்தாலுமே ஒரு சில குழந்தைகள் வந்து 2 ரூபாவே பெருசாக தெரியும், ஒரு சில குழந்தைகள் 5 ரூபாவே பெருசாக தெரியும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட, நான் உனக்கு 5 ரூபா தரேன், ஒரு 2 ரூபா நீ ஒரு 1 ரூபா சேர்த்து வைப்பா, உனக்குன்னு அம்மா ஒரு உண்டியல் வாங்கித்தரேன், நீ ஒரு 1 ரூபா சேர்த்து வச்சு பழகு அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு முத தடவை போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்து போட்டுக்கிட்டு வரிசையாக போட்டுட்டே இருக்கும்போது உண்டியல் நிறைய நிறைய நிறைய, அம்மா அந்த நான் எனக்கு உண்டியல் நிறைஞ்சிருச்சு பாருங்களேன், இவ்வளோ காசு நான் முதல்ல 1 ரூபா தானே போட்டேன், முதல்ல எல்லாம் அந்த 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி போடும்போது குடுக்கு குடுக்குன்னு சவுண்டு வரும். ஆனால் காசு போட போட ஓவர் வெயிட் ஆகி உண்டியலை பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தூக்கும் போதே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்கறதையும் சரி, நம்ம ஸ்கூலில் அந்த நாளையிலேருந்தே நம்ம வந்து சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். சிறு சேமிப்பாட்டை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தொடக்கத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேமிப்பை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயருமே வாட்ஸ்அப் வழியா அவங்களோட கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு. சேமிப்பு அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சரி, இப்ப வரைக்கும் சரி, முதல்ல சேமிப்புக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு தான். எறும்பு மாதிரி சேமிக்கிறது முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய உயிரினம் தான். அதுக்கு அடுத்து நம்மளுடைய பள்ளி காலங்களில் குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கொடுத்த காசுகள் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேன்மிட்டாய் இது மாதிரி ஒரு சிறிய உணவுகளை நம்ம வாங்கி சிற்றுண்டிகளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதன் பிறகு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எங்கேயாவது படத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு சுற்றுலா போகிறதுக்கோ தேவைன்னா நாம் வந்து அந்த சேமிப்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சேமிப்புன்றது வந்து பழக்கப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தபால் நிலையங்கள் வழியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு இன்னைக்கு அந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பல பரிணாமங்களை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து நிற்கிது. இது பல கட்டங்களில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மருத்துவ தேவைக்காக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய பொருளாதார தேவைக்காக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை நம்ம கடந்து போகிறதுக்காக இருக்கட்டும் அந்த சேமிப்புன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கக்கூடியதா ஒன்றா இருக்கு. இப்போ சேமிப்பு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 ரூபா வந்து எடுத்து வச்சுட்டு 8 ரூபாயை வந்து தன்னுடைய அன்றாட தேவைக்கான செலவுக்காக பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ அந்த 2 ரூபாய் தான் வந்து நம்மளுடைய முதல் சேமிப்பு. இது ஒரு மாதம் முடிந்து பார்க்கும்போதோ அல்லது ஒரு வருடங்கள் கழித்து பார்க்கும்போதோ அது ஒரு குறிப்பிட்ட தொகையாக வந்து நமக்கு வந்து கை கொடுத்து நிற்கும். அதே மாதிரி நம்மளுடைய முக்கியமாக இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா மக்களும் தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிற காரணம் என்னென்னா மருத்துவ தேவை. ஏன்னா நோய்கள் அதிகமாகிருச்சு, அதனால் மக்கள் வந்து மருத்துவ தேவைக்கு தான் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க, திண்டாடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் வாயிலாக இன்னைக்கு வந்து சேமிப்புன்றது வந்து பரிணாமம் அடைஞ்சு நிற்கிது. ஸோ நாமளும் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சேமிப்புன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். அது எப்போவுமே ஒரு நமக்கு ஒரு கஷ்ட காலங்கள் வரும்போது நம்ம அதை கடந்து எளிமையாக கடந்து போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நிகர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெரால்டு அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே சூப்பரா சேமிப்பு

0: எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாகவே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சேமிப்பு அப்படிங்கிறது உண்மைக்குமே பரிணாமம் அடைஞ்சு இந்த இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக நம்ம அந்த விஷயத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னாலும் சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும் போது நாளடைவில் ஒரு படிப்பு செலவாக இருக்கலாம், ஒரு திருமண செலவாக இருக்கலாம், சிறு துளிதான பெருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நாளடைவில் அது பெரிய தொகையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kachaku, kachaku, kachaku, kachaku na ji. Kachaku, kachaku, kachaku. Kaase pana gatte mane mane. Kaase pana gatte mane mane. Kaase pana gatte mane mane. Kaase pana

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். சேமிப்பு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேமிப்பு பல வகையில இருக்கு, அதுல நீங்க எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அந்த வகையில் நம்மெல்லாம் சம்பாதிக்கிற காசில் செலவெல்லாம் போக மிச்ச நிற்கிற தொகையை தான் சேமிப்புன்னு சொல்கிறோம். எல்லா செலவையும் கடமையும் முடிச்சுட்டு கையில் மிஞ்சிற இந்த காசை நம்ம எதிர்கால தேவைக்கு வச்சுக்கலாம். நம்மளோட சேமிப்பு காசை பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது தான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. பேங்க் நம்ம பணத்தை பாதுகாக்கிறதோட அதுக்கு வட்டியும் கொடுக்குது. இதனால் நம்ம பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போகுது. நம்ம கொஞ்ச கால தேவைகளுக்கு சேவிங் அக்கௌண்ட்டை தொடங்குறது ரொம்ப நல்லது. இதில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அவசர காலத்துக்கும் நம்ம காலத்திலையும் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேங்க்கில் சேமிக்கிற பணத்தை வச்சு தான் மற்றவங்களுக்கு ஹவுசிங் லோனாக இருக்கணும், எஜுகேஷனல் லோனாக இருக்கணும், இல்லை தனிநபர் கடனாக இருக்கணும், இதெல்லாம் தர்றாங்க. அதில் வர்ற வட்டி லாபத்தை மாதம் மாதமாகவோ இல்லை வருஷமாகவோ நமக்கு தருவாங்க. எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி வட்டி இருக்காது, மாறிட்டே இருக்கும். நம்ம ஊர் பேங்க்கில் நிறைய விதமான சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. மூத்த குடிமக்கள் பிள்ளைங்க பெண்கள்னு தனித்தனியாக தொடங்கலாம். சாதா சேமிப்பு கணக்கு, முதியோர் சேமிப்பு கணக்கு, சம்பள கணக்கு, சிறு சேமிப்பு கணக்குன்னு பல விதம் இருக்குது. பேங்க்கில் சேமிப்பு கணக்கு தொடங்க 18 ஆயிருக்கணும். ஒருவேளை 18 கீழே இருந்தால் நம்ம அப்பா அம்மா கணக்கோட சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். கூட்டு குடும்பம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஊரில் சேமிப்பு கணக்கு தொடங்கவும் முடியும். நம்ம சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன தொகையில இருந்தே சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சேமிக்கணும். நம்ம செலவெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு மாதாந்தரம் ஒரு பட்ஜெட் போடுவோம்ல, அந்த பட்ஜெட்டுக்கும் போக சேமிப்புக்காக தனியாக பணத்தை எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம்ப்பா, நான் கேம்ல வந்து மீனாட்சி பேசுகிறேன். சேமிப்பு தலைப்புல சகலங்களை பேசியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேமிப்போம். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் 5-10 புக்கு ஓபன் பண்ணி கொடுப்பா ஸ்கூல்லே, அதில் போடுவோம். முடிஞ்சவரை 50-100 போடுவாங்க. அப்போ 5-10 ரொம்ப பெருசு, அப்படிலாம் போடுவாங்க. இப்பயும் பிள்ளைகளுக்கு சேமிப்புங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு நாங்களும் சேமிச்சுக்கிட்டுதான். வீட்டு சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியப்பா. ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் அந்த காசு நம்மளுக்கு உதவும். அதனால் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். பிள்ளைகளும் அதனால் முடிஞ்சளவு சேமிப்பு அந்த உண்டியல் வாங்கி கொடுத்து காசு அதில் போடுங்கன்னு போட்டு அது சேர்ந்த பிறகு அதுகளுக்கு புக்கு பேனா வாங்கும்போது அது ஒரு சந்தோஷம் படும்ப்பா. சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியப்பா. நன்றி, வணக்கம். எனக்கு ஒருவன் முதலாளியாக அந்த பாட்டு போடுங்க, ரஜினி பாட்டு. நன்றி, வணக்கம்.
2: கண்டிப்பாக நம்ம மீனாட்சி அக்கா தான் பேசியிருந்தாங்க. சேமிப்பு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஸ்கூலில் படிக்கும்போது அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாமல் 1-2 கொடுத்து சேமிப்பு நம்ம சேர்த்துக்கிட்டே வருவோம், அட்டையில் வந்து சேர்த்துக்கிட்டே வருவோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில வீடுகளில் சொல்லுவாங்க இந்த காசு நீ சேர, அப்போல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கம்மி தானே, இந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுமா, அடுத்த தடவை நம்ம நீ ஒரு 3rd-4th போகும்போது ஸ்கூல் ஃபீஸ் வந்து உனக்கு நல்லாயிருக்கும், யார்கிட்டையும் நிற்க வேண்டிய தேவையில்லை. அந்த நேரத்தில் நம்மள்ட காசு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. அதனால் அம்மா தர்ற அந்த 5 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி காசு தரும்போது நீ போய் ஸ்கூலில் வந்து என்ட்ரி போட்டு பணத்தை கெட்டிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அப்பையும் ஒரு சில கூத்துகள்லாம் நடக்கும். என்ன அப்படின்னா, அம்மா இப்படி அட்டை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஆனால் தொலைஞ்சிட்டா ஒன்றும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. நம்ம வகுப்பாசிரியர்கிட்டையே போய் இந்த மாதிரி பைசா நான் அந்த சிறுசேமிப்பட்டை தொலைஞ்சு போச்சு மேம், கொஞ்சம் எனக்கு மறுபடியும் என்ட்ரி போட்டு தாங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரி போட்டு தருவாங்க. ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது சிறுசேமிப்புக்காகவே நீ அதிகமாக கெட்டுறியா நான் அதிகமாக கெட்டுறியா பா யார் சீக்கிரமாக கெட்டுறோம் இப்படியே போட்டிகள் நடக்கும். அதில் அதிகமாக கெட்டுறவங்களுக்கு ஸ்கூலில் ஊக்கத்தொகையுமே ஊக்குவிக்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரைஸுகளுமே கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு மீனாட்சி அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். சேமிப்பு பல வகையில் இருக்கு. அந்த வகையில சேமிப்ப நம்ம வாழ்க்கையில வந்து சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரி எல்லாம் சேமிப்புகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லயா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, நம்ம சாப்பிட்ற உணவு குடிக்கிற நீரும் கூட சேமிப்போட பலனை தெளிவா உணர்த்து. நம்ம சாப்பிட்ற சோறு ஒரே ஒரு பருக்கையா வந்தது இல்லை, எண்ணிலடங்கா அரிசிகள் சேர்ந்துதான் நமக்கு உணவாகி பசிய ஆத்துது. அதே மாதிரிதான் சிறு சிறு நீர்த்துளிகள் சேர்ந்துதான் தாகத்தை தீக்கிற அமிர்தமா மாறுது. அதுபோலத்தான் சேமிப்பும் சிறு சிறு தொகைகள் சேர்ந்து சில காலத்துக்கு பிறகு பெரிய தொகையா நமக்கு கை கொடுக்குது. நம்ம காலம் ரொம்ப குறுகியதா இருக்கிற மாதிரி தோணுற இந்த காலத்துல வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நஷ்டம்தான். அதனால சேமிப்புங்கிற நல்ல பழக்கத்தை உடனே நாமளும் கத்துக்குவோம், அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்ப இருக்கிற காலம் பூராவே பணத்தை நம்பிதான் ஓடிட்டு இருக்கோம். கையில காசு இருந்தாதான் வாழ முடியும், திடீர்னு ஒரு செலவு வந்துட்டா சமாளிக்கணுமே, அதுக்காக தான் நம்ம சேமிக்க வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்பை தொடங்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு வழி இருக்கு. டெய்லி நம்ம வரவு செலவை ஒரு நோட்ல எழுதி பழகணும். இதனால நமக்கு ரெண்டு பெரிய லாபம் இருக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த கணக்கை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த கணக்கு வழக்குல பங்கெடுத்தாதான் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வரும். அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் தேவையில்லாம செலவு பண்றத அவங்களே கட் பண்ணிடுவாங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு நம்ம வீட்டு பொருளாதார நிலவரம் தெரிஞ்சு அவங்களுக்கு பணத்தோட மதிப்பும் சின்ன வயசுலயே புரியும். நாளைக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமா முடிவையும் எடுக்க அவங்க கத்துக்குவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா வந்து ஆனந்த அண்ணா காலத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: என் பேர் ஆனந்த், நான் ராமேஸ்வரத்துல பாம்பன்ல இருக்கேன். ஆனா இப்ப ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? சேமிப்புங்கிறது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம். அதை சேமிக்கும் போதுதான் அது தெரியும். சில பேருக்கு அதை சேமிக்க தெரியல, சேமிச்சு வைக்க தெரியல, சேமிச்சா அது ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி இருக்கா அவங்களோட சேமிப்பு? ஏகப்பட்ட விஷயத்துல உதவி இருக்கு. சொல்ல போனா ஒரு ஃப்ரெண்டோட மருத்துவ செலவுக்கு என்னுடைய பணம் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்ததுனாலதான் அது முடிஞ்சு. அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரேயா. அந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு உதவி, ஒரு உயிரை காப்பாற்ற அளவுக்கு ஒரு சேமிப்புங்கிறது வந்து இருந்திருக்கு. அப்பதான் நினைச்சேன் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை, அந்த இன்ஸ்டன்ட பார்த்து தான் நான் உணர்ந்தேன். ஸோ ஒரு சேவிங்ஸ் நம்ம கையில இருந்தா தான் ஒரு ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், ஒரு கெட்ட காரியமா இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், அப்ப நம்ம கையில ஒரு சேவிங்ஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்பொழுதுதான்.
4: நீங்க எந்த விதத்துல சேமிப்புகளை வந்து தொடர்றீங்க?
3: சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேராப்னு ஒரு ஆப்ல முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபாய் கிட்ட போடுவேன். அவ்வளவுதான், அதுல நான் சேர்க்கறது தான் என்னுடைய சேமிப்பு. அப்படி போய்கிட்டு இருக்கு, 10 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா சேவிங்ஸ் நல்லபடியா க்ரோத் ஆகும்.
4: ரொம்ப நன்றி. என்ன
3: சூப்பர்.
2: ஆனந்த் அண்ணா தான் சொன்னாங்க, சேமிப்பு நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சூப்பராகவே சொல்லிட்டாங்க. நமக்கு சேமிக்கிறது கஷ்டம்தான், கொஞ்சம் காசு வரும், அதை அந்த ஒரு சில கடன்கள்லாம் வாங்கியிருப்போம், அதற்கு போறதுக்கே போதுமான அளவு நமக்கு வந்து அந்த வருமானம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஒரு கடனை அடைக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் நம்மளோட வருமானத்திலிருந்து ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஒரு 10 ரூபா கடனுக்கு போணுச்சுன்னா ஒரு 2 ரூபா இல்லை ஒரு 1 ரூபா இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்து வச்சு நாளடைவில் ஏதாவது ஒரு செலவு நம்மளுக்கே ஏதாவது

0: ஒரு விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளோட படிப்பு செலவாக இருக்கலாம், எதுக்குனாலும் யூஸ் ஆகும். ஆகவே சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு தங்கை அமிலி ஜெனிபர் அவர்களுக்கு. வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
0: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, சேமிப்பு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்?
1: கண்டிப்பாமா, இன்னைக்கு வந்து சேமிப்பு தாம ஒரு சொத்து.
0: கண்டிப்பாண்ணா.
1: நீங்க மத்ததெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொருள் கூட கையில டக்குன்னு இருந்ததுன்னா கூட நாம வந்து செலவு பண்ணுவோம், வித்துருவோம், செலவு பண்ணிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா சேமிப்புங்கிறது வந்து அது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு அது நான் பிக்சட் பண்ணிடுறீங்களா? அதனால வந்து நீங்க அந்த அஞ்சு வருஷம் அது ஒரு நம்ம இடையில வந்து வாங்கவும் முடியாது.
0: சரி, ஒரு சில சரி அதையும் மீறி நமக்கு வந்து தேவை இருக்கு, எங்கேயுமே பெறட்ட முடியல, கையிலையும் நகையும் இல்ல, என்ன பண்ணுவீங்க அந்த டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறத?
1: அந்த மாதிரி நேரத்துல அவங்க நம்ம பேங்க்ல போய் சொல்லி நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் தேவையான தொகைய வாங்க முடியுது. அது மாதிரி வாங்கியிருக்கிறோம், நாங்களே வாங்கியிருக்கிறோம்.
0: ஓகேண்ணா.
1: கூட்டுறவு வேளாண்மை சொசைட்டி.
0: ஓகேண்ணா.
1: கிடைச்சதுமா. அதனால சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்லயும் வந்து சேமிப்பு பண்ணி வச்சிருக்கிறோம்.
0: ஓகே. சரி, இப்ப பேரம்பேத்தி எல்லாம் வந்தாச்சு, அவங்களுக்கெல்லாம்
1: அவங்களுக்கு இப்பதான் ஒவ்வொருத்தருக்கு 5 வயசு பூர்த்தி ஆனவங்களுக்கு எல்லாம் இப்பதான் ஒவ்வொருத்தருக்கு வரிசையா பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: ஓகேண்ணா.
1: அது அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்க சொல்லி நான் வழிகாட்டிருக்கிறேன்.
0: சரிண்ணா.
1: அது பண்ணிக்கிட்டுதான். இன்னைக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா, சேமிப்பு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஒரு உண்மையில சொல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்.
0: சரி, ஒருவேளை நம்மளால சேமிப்பே பண்ண முடியல, அந்த நேரையில அந்த நாளையில அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து விடுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்?
1: ஆமா, கண்டிப்பா சேமிப்பு வந்து பண்ண முடியாத இருந்த காலம் உண்டு. எனக்கு எல்லாம் எல்ஐசில இருந்து வந்து ஏஜென்ட் முகவர் வந்து கேட்பாங்க, அப்பெல்லாம் என்னால முடியல. அப்ப அந்த முடியாத கட்டத்துல மற்றவங்க அந்த சேமிப்பு சேமித்து வாங்க உள்ள நமக்கு வந்து மனசுல அவ்வளவு ஒரு இதா இருக்கும், என்றாலும் நாமளும் பண்ணிருந்தா பரவாயில்லையா.
0: கண்டிப்பா.
1: இன்னைக்கு சூழ்நிலை முடியலம்மா. ஆனா இன்னைக்கு எல்லா எல்ஐசி எல்லா இதுலயுமே நாங்க சேமிப்பு, என் பேர்ல, எங்க மனைவி பேர்ல.
0: ஓகேண்ணா.
1: சேமிப்பீங்க? ஆமாமா.
0: ஓகேண்ணா. அப்ப சேமிச்சுக்கிட்டேதான் இருக்கீங்க. எப்ப இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? வீட்டுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததா, இல்ல நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தோணுனதா?
1: அனுபவ ரீதியாவேம்மா, அனுபவ ரீதியா நண்பர்கள் எல்லாம் ஈடுபடக்குள்ள.
0: ஓகேண்ணா.
1: அந்த கஷ்ட நஷ்டத்துக்குலாம் அவங்களுக்கு அந்த பணம் உதவக்குள்ள நம்ம வந்து அதை பாக்குறோம்.
0: ஓகேண்ணா. ஓகேண்ணா.
1: எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா கைக்கு பணம் வருது, ஆனா பணம் வந்து எங்க போகுதுன்னு
0: தெரியல. ஓகே. அந்த நேரத்துல இந்த சேமிப்பு அப்படிங்கறது, சரி ஒரு பக்கம் எவ்வளவு ஒரு பக்கம் செலவு போனாலுமே ஒரு பக்கம் சேமிப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாத்திக்கலாம், அப்படிதானே?
1: தெரியாது.
0: சில பேர் கணக்கு வச்சிருப்பாங்க, சில பேர் கணக்கு வச்சிருக்கிறது இல்ல. ஆனா அது மொத்த தொகையா பாக்கும்போது நமக்கு உண்மைக்குமே அது அமிர்த சுரபி மாதிரி தானே. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது ஒரு நாளையில பாக்கும்போது பெரிய தொகை அப்படிங்கறது வந்து அது நமக்கு அந்த நேர தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் சேமிப்பு அப்படிங்கறது, அப்படிதானா?
1: கண்டிப்பா. அருமையா சொன்னீங்க. அதனால சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு உண்டான ஒரு தலைப்பு கொடுத்து மற்றவங்களும் சேமிப்பு பண்ண ஊக்கிட்டு இருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோமா. படம் வந்து சக்கரம்.
0: ஓகேண்ணா.
1: பாடல் வந்து காசியதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்பா.
0: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
1: நன்றிமா.
0: நம்ம கணேசன் அண்ணா தான் பேசினாங்க. உண்மைக்குமே சேமிப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் நமக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும்னா, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது அந்த சேமிப்போட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம அண்ணா சொன்ன மாதிரியே ஒரு 80,000 ரூபா, ஒரு 1 லேக் வந்து

0: நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் ஒரு 50,000 ரூபாயே இருக்கட்டுமே, அந்த பணம் வந்து நமக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப பலனா இருக்கும், உதவியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் பூபாலன் பேசுறேன்.
0: ஓகே ஓகேண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, சேமிப்பு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்?
1: ரொம்ப முக்கியம் மேடம். நம்ம சமைச்சா பிற்காலத்துக்கு ஏதாவது உழவும் போது ஏதாவது சமைச்சு செலவு பண்ணலாம். இப்பயே சமைச்சா
0: சரி. இப்ப நீங்க சேமிச்சிட்டு இருக்கீங்க?
1: ஆமா மேடம், இப்பயே சமைச்சுதான், சின்ன பிள்ளை சேமிச்சுதான் இருக்கேன்.
0: ஓகே, இந்த பழக்கம் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட அப்பா அம்மா கிட்ட இருந்து வழங்கினதா இல்ல நண்பர்கள் யாரும் சொன்னதா? நான் இந்த மாதிரி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப விஷயம் ஷேர் பண்ணுவோம், நான் இந்த பணம் இங்கே சேர்த்து வச்சிருக்கேன், இங்கே சேர்த்து வச்சிருக்கேன், உண்டியலில் சேர்த்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த சேமிப்பில் வந்து ஆர்வம் வந்தது? கண்டிப்பா சொல்லுவாருண்ணா. சரி, இப்போ ஏதாவது ஒரு வேளை நீங்க சேமிப்பு இல்லை அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த நாளையில என்ன பண்ணுவீங்க? அந்த சூழலை நீங்க கடந்து வரும்போது எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி இருக்கும்?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: உசிலம்பட்டி சந்தையிலாம்.
0: உசிலம்பட்டி
1: சந்தையில.
0: ஓகேண்ணா, தந்துடலாம்.
1: தேங்க்யூ.
0: சேமிப்போட அவசியத்தை அழகா பூபாலன் சொன்னாங்க. சின்ன பிள்ளையிலருந்தே ஒரு சில பேருக்கு இந்த சேமிப்பு பழக்கம் இருக்க தான் செய்யும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 5 ரூபா கொடுத்தோம், இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குமே சொல்லி வளர்க்கலாம். நம்மளுமே குடும்ப தலைவிகளான பெண்களுமே நான் ஒரு வீட்டில் தேவை இருக்குது, இல்லை இவ்வளவுதான் வாரத்தால் இவ்வளவு காசு தான் வருது, கடனுக்குமே இவ்வளவு போகணும், இருந்தாலுமே நம்ம ஒரு 500 or 1000 இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பணங்களை வந்து சேர்த்து வைக்கலாம். பெருசாக குழந்தைகள் வந்து அப்பாட்ட கேட்குறத விட நம்மள்ட்ட தான் மோஸ்ட்லி கேட்குவோம். அந்த நேரத்தில் நம்ம அப்பா கிட்ட பைசா காசு இல்லை அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து கேட்கும்போது ஒரு மனநிறைவோடு நம்ம பொண்ணு இதை கேட்டுச்சு, நம்ம வாங்கி கொடுக்கலாம், நம்ம பையன் இதை கேட்டான், அது ஒரு சேமிப்பு இருந்தாதானே இந்த விஷயங்களை பண்ண முடியும். சோ நம்ம வந்து சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு பழக்கத்தை பழகிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இல்லாமல் முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:40 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சேமிப்பு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேமிப்பு பல வகையில இருக்கு. அதுல நீங்க எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நான் எப்படி நான் இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பொழுதுலாம் எப்படி போகுது அங்க மலையா?
3: ரொம்ப ஹாப்பியா போகுதுப்பா. ஆனா பயங்கர வெயிலா இருக்கு வேலூர்ல, இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம்.
2: ஓகேண்ணா, சொல்லுங்க. சேமிப்பு நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம்.
3: ஆமா, கண்டிப்பாப்பா. சேவிங்ஸ் அப்படிங்கறதுப்பா, எனக்கு தெரிந்து ஒரே துறையில நிறைய பேர் சேவிங்ஸ் அப்படிங்கறது பண்றாங்கப்பா. அப்படி பண்ண வேண்டாங்கிறாங்க. நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன்னா, எல்லாத்துலயும் பிரிச்சு பிரிச்சு பண்ணுவேன். கொஞ்சம் எஃப்டி, கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ், அப்புறமா கொஞ்சம் வந்து கோல்டு, அப்புறமா கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, கொஞ்சம் ஷேர் மார்க்கெட், கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வந்து இதர சேவிங்ஸ் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா, அப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவேன். ஏன் அப்படி பிரிச்சு போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு துறையில நமக்கு வருமானம் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், மற்ற துறை ரொம்ப சிறப்பாக செயல்படும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால, அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் துறைகள்ல பணம் முதலீடு செய்வது நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்ப்பா.
2: ஓகே, இந்த பழக்கம் உங்களுக்கு வந்து எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா இல்ல?

0: அந்த உண்டியல்லேருந்து நான் காசு சேர்த்து சேர்ந்த உடனே நான் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது அந்த சேமிப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டுன்னு என் பாட்டி மூலியமாக தான் அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்ப்பா.
1: சின்ன
0: பசங்களுக்கு இந்த சேவிங்ஸ் உடைய முக்கியத்துவம் என்னன்னு பேரண்ட்ஸ் வந்து கத்து கொடுக்கணும். அது ஒண்ணு. நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலகட்டத்தில மந்த்லி நீங்க எவ்வளவு ரூபா சேமிச்சிருக்கீங்க எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு டீச்சர் சொல்லுவாங்க. சோ அந்த சார்ட்ல நாங்க எழுதுவோம் இந்த மந்த் இவ்வளோ, இந்த மந்த் இவ்வளோ, இதெல்லாம் சேவிங்ஸ்னு. யாரு நிறைய சேமிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஊக்க பரிசு அப்படிங்கறது எல்லாமும் கொடுப்பாங்க. சோ இது வந்து ஸ்கூல்ல ஒரு சேவிங்ஸ்னுடைய அந்த நன்மை என்ன, அந்த உண்டியல்னா என்ன அப்படிங்கறத டீச்சர்ஸ் மூலமா பசங்க கத்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் உணர்வு பூர்வமா சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த பாடல் தலைவா படத்துல இருந்து கொடுங்கப்பா.
1: கண்டிப்பாண்ணா, தந்துடலாம்ணா.
0: தேங்க்யூ சோ மச் பா, பை பா.
1: தேங்க்யூண்ணா. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா தான் பேசினாங்க. அவங்க எந்தெந்த மாதிரிலாம் எந்தெந்த வகையில சேமிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க தெளிவாவே சொன்னாங்க. அந்த வகையில சிக்கனமும் சேமிப்பு தான் நம்ம வாழ்க்கையை சரியா கொண்டு போகும்னு எல்லாரும் சொல்றத வச்சுதான் வருஷம் வருஷம் அக்டோபர் 31st உலக சிக்கன நாளா கொண்டாடுறோம். பொதுவா நம்ம செலவு பண்றத வச்சு 4 வகையா பிரிக்கலாமா? கஞ்சத்தனம், சிக்கனம், ஆடம்பரம், ஊதாரித்தனம். அத்தியாவசியமான செலவுக்கு கூட பணத்தை செலவு பண்ண மனசு வராம இருக்கிற அந்த பணத்தை அப்படியே பூட்டி வச்சுட்டு சந்தோஷப்படுறது இந்த மாதிரி கஞ்சத்தனமா இருக்கிறது யாருக்கும் ஒத்து வராது, ஊருக்கும் நல்லதில்லை. இது ரொம்ப அதிகமாச்சுன்னா மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கும். ஆனா சிக்கனம் அப்படி இல்லை. தேவையில்லாத செலவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எது எதெல்லாம் நிஜமாவே தேவைப்படுதோ அதை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கிறது தான் சிக்கனம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா தேனை வந்து சிறுக சிறுக சேர்க்கறதுக்கும், எறும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புத்தை கட்டி அதுல வந்து உணவை சேர்த்து வைக்கிறதுக்கும், மழை தண்ணி வந்து அருவியில இருந்து வந்து குளத்துல சேர்றது எல்லாம் இதுக்கு நல்ல உதாரணமா கூட சொல்றாங்க. நம்ம சிக்கனமா இருந்து சேமிக்க பழகிக்கிட்டு அந்த சேமிப்பு கண்டிப்பா நம்ம எதிர்காலத்துல பல இக்கட்டான சூழல்கள்ல கை கொடுத்து காப்பாத்தணும் சொல்றாங்க. ஆடம்பரம்னா என்ன தெரியுமா? அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து பாராட்டணும்னு சொல்றதுக்காகவே கையில இருக்க காசு பணம் எல்லாத்தையுமே பார்க்காம நம்ம ட்ரெஸ்லயும் நம்மளோட காஸ்டியூம்ஸ்லயும் எல்லாத்துலயும் மாடர்னா காட்டிக்கிட்டு செலவு பண்றதுதான் நாமளும் பெரிய பணக்காரங்கன்னு ஊருக்கு முன்னாடி பில்டப் கொடுக்கிற அந்த வேலையதான் இந்த மாதிரி ஆடம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. இது மத்தவங்க பார்வையில நாம பணக்காரங்க மாதிரி நாம போடுற பந்தா விஷயங்கள் சில நேரம் நம்மளை ரொம்ப தப்பான வழிக்கும் கொண்டு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம கண்ணாலேயே பல தடவை பார்த்துருப்போம். ஊதாரித்தனம்னா பணத்தை வந்து பிரயோஜனமும் இல்லாமல் மனசு போன போக்கில் நம்ம கைமீறி தேவையில்லாமல் காசை அள்ளி போடுறது தான். இந்த மாதிரி காசை எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பணத்தோட அருமை நமக்கு தெரியாமே போயிடும். சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுக்காக எது எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் பூபாலன் அண்ணா கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சேமிப்பு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சேமிப்பு பல வகையில இருக்கு. அதுல நீங்க எந்த மாதிரியான சேமிப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேருமே வாட்ஸ்அப்லயே அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.
4: எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சோஃபியா. என்னோட சொந்த ஊர் வந்து பாம்பன் தான். சேமிப்புங்கிற ஒரு பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். முக்கியமா குடும்ப தலைவிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாப்பா தம்பி எல்லாம் எடுத்துக்கிட்டா, அவங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து சிறு சேமிப்புல கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா, பிள்ளைகளுக்கு காசுங்கிற ஒரு பழக்கத்தை வந்து முன்னாடி வந்து பழக்காமலே இருந்தேன். உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேள, அதை வாங்கி தரேன், தேவையில்லாம அம்மா 5 கொடு 10 கொடுலாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. பாப்பா உனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் நீ வாங்கிக்கோ, ஆனா டெய்லி வந்து அம்மா உனக்கு எவ்வளவு பேசணுமோ டெய்லி ஒரு 5-5 ரூபா தருவேன், அதை நீ வந்து சேமிச்சு வச்சுக்கோ பாப்பா. நம்ம வந்து வருஷம் வருஷம் டூர் போவோம்ல, அப்ப உன்னோட யூஸ்க்கு வந்து நீ தேவை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நானுமே என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி எல்லாம் செலவுகள் போகதான் சேமிப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது, சேமிப்பு போகதான் செலவை பண்றேன். நம்ம ஊர்லதான் சந்தா இருக்குல்ல, வாரம் 500 ரூபாய் கட்டினா வந்து வருஷக்காலம் வந்து 35,000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைன்னா 1,000 ரூபாய் கட்டோம்னா 70,000 ரூபாய் கிடைப்பாங்க. எங்க வீட்டுக்காரவங்க என்னதான் சம்பாரிச்சு கொடுத்தாலுமே அந்த வருஷத்தால நான் கொடுக்குற அந்த சந்தா பணத்தை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட அவங்க சம்பாரிச்ச பணத்துல இருந்து என்னால மிச்சப்படுத்தப்பட்ட பைசா அது. வாரம் 2,000 ரூபாய் போட்டோம்னா 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். அந்த 1.5 லட்ச ரூபாங்கிறது வருஷத்தால வந்து சின்ன பைசா கிடையாது. அதனால எல்லாருமே சேமிக்கணும், கண்டிப்பா குடும்ப தலைவிகளுக்கு வந்து கண்டிப்பா சேமிக்கணும். வருமானங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தும், ஆனா சேமிப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கும். அதனால எல்லாரும் சேமிங்க. எனக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி படத்துல வந்து அம்மா அம்மா நீ எங்க அம்மா பாட்டு போடுங்க.
3: பாமன்ல இருந்து சோஃபியா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே நம்ம கணவர் சம்பாதிச்சு கொடுக்குற வருமானத்துல கொஞ்சமா எடுத்து வச்சு அவங்களுக்கு வாரத்தால ஒரு டூர் போகும்போதோ வருஷத்தால ஒரு டூர் போகும்போது இந்த மாதிரி சுற்றுலா போகும்போது அந்த பணத்தை எடுத்து அவங்கள்ட்ட பணம் இல்லாத நேரத்துல நம்ம பணத்தை கொடுக்கும்போது உண்மைக்குமே கணவர்மார்களோட முகத்துல வந்து அப்படி ஒரு பூரிப்பா தான் இருக்கும். அடுத்ததா இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப்லயே அவங்க கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எங்க இருந்து யார் பேசுறா அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம். என்னோட பேர் வந்து டோனா. நான் வந்து தங்கச்சி மரத்துல இருந்து பேசுறேன். இப்ப நான் பேச போற தலைப்பு வந்து சேமிப்பு. சேமிப்புங்கிற ஒண்ணு வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னோட லைஃப்ல வந்து சேமிப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்ததே என்னோட அம்மா தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது என்னோட பள்ளிப்பருவ காலங்கள்ல இருந்தே எங்க அம்மா வந்து கையில காசு கொடுத்துடுவாங்க. ஸ்கூல்ல போய் இந்தா இந்த 10 ரூபாய் கட்டு, 20 ரூபாய் கட்டுன்னு, அது வருஷத்தால இவ்வளவு வரும், நான் அதை வாங்கி நான் அப்படியே எங்க அம்மா கையில கொடுத்துருவேன். இப்ப நான் வந்து ஒரு குடும்ப தலைவி ஆயிட்டேன். இப்ப என்னோட வாழ்க்கையில நான் வந்து எப்படி சேமிக்கிறேன்னா, சந்தா என்னால எவ்வளவு முடியுதோ, ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 1,000 ரூபாய் வரையே நான் வாரத்தால எவ்வளவுன்னு சொல்லி போட்டு வருஷத்தால அது வந்து இவ்வளவு வரும், ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு என்னோட தேவைகளை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னோட முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்க அம்மா எனக்கு எப்படி ஸ்கூல் போகும்போது சேமிப்பு சிறு சேமிப்பு கிட்ட காசு கொடுத்தாலும், இன்னைக்கு அதை நான் வந்து என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சேமிப்பு கொடுக்குற ஒரு தைரியத்தை வந்து யாராலுமே கொடுக்கவே முடியாது. ஸோ அது வந்து காசு சேர்த்து வச்சு பழகுனவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். சிறுதொழி பெருவளன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்து வைக்கும்போது இது என்னடா 10 ரூபாய் தானே அந்த மாதிரி தெரியும். நாளைக்கு அது ஒரு 10 நாள் கழிச்சு அதை வந்து எடுத்து பார்க்கும்போது அது வந்து 100 ரூபாயா இருக்கும். அந்த 100 ரூபாய் வச்சு நம்மளோட தேவைகள் வந்து தேவைகளை வந்து எவ்வளவோ பூர்த்தி பண்ணிக்கலாம். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோசை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சின்னத்தாய் படத்துல இருந்து நான் ஏரிக்கர மேல இருந்தேன் அந்த சாங் எனக்கு போடுங்க, நான் கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் கொடுத்த பேச எனக்கு பேச வாய்ப்புகள் கொடுத்த கடலோசை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
3: தங்கச்சி மடத்துல இருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தொடக்கத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு யாரு சொல்லித்தருவா அப்படின்னா நம்ம அம்மா தான். நம்ம அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம அம்மா கிட்ட இருந்து ரொம்ப விஷயம் கத்துக்கிடுவோம், அப்பா கிட்ட இருந்துமே ரொம்ப விஷயங்களை கத்துக்கிடுவோம். சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், சிக்கனமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம், தேவையில்லாம செலவு பண்றது எவ்வளவு முக்கியம், தேவையில்லாம செலவுகளை குறைச்சிக்கிறது அந்த மாதிரி பணம் தேவையில்லாம செலவுகளை குறைச்சிக்கிறது எவ்வளவு முக்கியம், தேவை உள்ள இடத்துல நம்ம செலவழிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில கைக்கு வர்ற காசு அப்படியே தண்ணியா செலவு பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நிக்க கூட நம்ம கூட நிக்க கூட ஆள் இருக்காது. அதனாலதான் சேமிக்கிற பழக்கம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. சேமிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பல வழிகளில் அதையெல்லாம் செஞ்சுக்கலாம். மாச சம்பளம் வந்ததும் எடுத்த உடனே எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணாம பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவாக அந்த சந்தா பிடிக்கிற பழக்கம், சந்தா வந்து பிடிப்பாங்க. வார வாரம் 300 ரூபா கொடுத்தோம்னா ஒரு வருஷத்தால 7000 ரூபா இந்த மாதிரி, 52 வாரம் கெட்டினதுக்கு அப்புறம் 7000 ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு நம்பகமான ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பணத்தை சீட்டு மாதிரி கட்டி கூட நம்ம வந்து கஷ்ட காலத்துக்கு வந்து அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் காசு சேர்த்ததும் எதிர்காலத்துக்கு பயன்படணும்னு தங்க வாங்கியோ அல்லது சின்னதா ஒரு நிலத்தை வாங்கியோ போட்டுக்கலாம். கையில காசு இருந்தா நம்ம செலவு பண்ணிருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பணத்திலேயோ நகையிலையோ போட்டுக்கலாம். இல்லாட்டி குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துனா கை கொடுக்கும்னு எல்ஐசி இன்சூரன்ஸ் மாதிரி எதையாவது கட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி எந்த வழியில போனாலும் நாம சேமிச்சுக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா கஞ்சத்தனமா இருந்து பணத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயம் ஆடம்பரம் பண்ணி பணத்தை கண்டமெனிக்கி நம்ம வீணடிக்கவும் கூடாது. வரவுக்குள்ள செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற அந்த நல்ல பழக்கம் தான் என்னைக்குமே நம்மளை காக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். அதனால மத்தவங்க என்ன பண்றாங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காம நம்ம வாழ்க்கையை நாம தான் காப்பாத்திக்கணும். இன்னைக்கே நம்ம சேமிப்பு என்னன்னு யோசிச்சு ஏதோ ஒரு சின்ன வழியில காசு சேர்த்துக்க பழகிக்குவோம். அப்பதான் எந்த டென்ஷனுமே இல்லாம நிம்மதியா ஜாலியா வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு சேமிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை நான் கருத்துக்களை வந்து நேர்களாகி நீங்களுமே கொடுத்தீங்க. எப்பயும் சொல்றதுதான், கால் பண்ணணும் இல்லை கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா முன்னாடியே வாங்க, 10 to 11:30 நீங்கள் கால் பண்ணுங்க, கருத்துக்களை சொல்லுங்க, பாட்டுக்களை கேளுங்க அப்படிங்கிறத நான் எப்பயும் சொல்றது தான். எப்பயும் போல வெள்ளனியே வாங்க. சில நேரம் வந்து பாட்டுகள் வந்து என்னால் ஒளிபரப்ப முடியாத சூழ்நிலை வந்துருது. இந்த ஒரு சில நேயர்களுக்கு பாட்டு என்னால் தர முடியாது. நாளைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, பாட்டுகளை அல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நாளைக்கான இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. திருமணம் இத பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்குதுன்னா அதைத்தான் குழந்தை திருமணம்னு சொல்றோம். உண்மையா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமே 12 மில்லியன் பெண் குழந்தைங்க மணப்பெண்ணா மாறுறாங்க. இப்படி குழந்தை திருமணம் அதிகமா நடக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வறுமை, ரெண்டாவதா போதுமான கல்வி அறிவு இல்லாம இருக்கிறது, மூணாவதா பெண் குழந்தைகளை பொருளாதார சுமையா நினைக்கிறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இப்ப இருக்கிற நடைமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல குழந்தைங்க காதல் திருமணம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தின் காரணமா தான் நிறைய இடங்கள்ல இந்த குழந்தை திருமணங்கள் நடக்குது. இப்படி நடக்கிற இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்து விழிப்புணர்வு வீடியோக்கள்லாம் நிறைய வந்தாலுமே இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் ஒரு பெண் தனியா நின்னு தன்னோட வாழ்க்கையில குழந்தை திருமணம் நடந்ததால தான் பட்ட கஷ்டம் மற்ற குழந்தைங்களும் படக்கூடாதுன்னு போராடிட்டு வர்றாங்க. அவங்களை பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரோஷினி பர்வின். குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக இவங்க ஏன் இவ்வளவு தூரம் போராடுறாங்கன்னா, அதுக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையும்தான் ஒரு காரணம். 14 வயசு இருக்கும் போதே இவங்களை விட 3 மடங்கு வயசு வித்தியாசமான ஆணுக்கு இவங்களை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயாவும் கணவருக்கு பணிவிட செஞ்சிட்டும் தன்னோட வாழ்க்கைய வாழ்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. திருமணமான 2 வருஷத்திலேயே கணவர்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தன்னோட கை குழந்தையோட விவாகரத்து வாங்கிட்டும் பிரிஞ்சு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க படிப்படியா அதுல இருந்து தெளிவாகி வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி போராடி பாக்கணுங்கிற மனநிலைமைக்கும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்ன மாதிரி மத்த குழந்தைங்களும் குழந்தை திருமணத்துல சிக்கிக்க கூடாதுன்னு அவங்கள காப்பாத்தணும் முயற்சி பண்ணி அவங்களுக்கு குழந்தை திருமணத்தை பத்தின விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு முடிவெடுத்து முதல்ல தனியாளா போராடி இருக்காங்க. அப்புறம் ஒரு சமூக சேவை நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. குழந்தை திருமணம் மூலமா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி, வேதனை, அப்புறம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் பத்தியும் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. குழந்தை திருமணத்தை தடுக்க மாநில அரசுகள் பல நடவடிக்கைகளை எடுத்தாலுமே கிராமப்புறத்துல இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப அவங்க தன்னோட 8 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமா போய் பிரச்சாரமும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி 2024 மட்டுமே 50க்கு மேற்பட்ட பெண் குழந்தைங்களை குழந்தை திருமணத்துல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு கல்வியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு, அடுத்தவங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு வாழ்ற இடத்துல தான் பட்ட கஷ்டம் மற்ற குழந்தைங்களும் அனுபவிக்க கூடாதுன்னு அவங்களுக்காக போராடிட்டோம். இன்னும் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு வர்ற ரோஷினி பர்வின்க்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 40 வயசு இருக்கும். உறந்துல தங்கச்சி மட்டும்தான் நாங்க இருக்கோம். கூட்டாஞ்சோர ஆக்கி தின்னது சின்ன பிள்ளை கூட்டிட்டு போய் கூட்டாஞ்சோர ஆக்கி தும்போம். நாங்க கரோடு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு வச்சு தும்போம். அது என்னது வெள்ளக்கடி போட்டு ஆவியரிசி கிண்டி தும்போம். பொருளில் கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்தும்போம். மொத்தத்துக்கு கூட்டாஞ்சு வர மாதிரி வச்சு கடலில் உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கிறது அவங்க ஆம்பளை பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, சின்ன சின்ன பிள்ளைய நம்மளோட இருக்குங்கள அதுக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா 5 ரூபா போட்டு இந்த ஒரு அடுப்பு கூட்டிடுவோம். அடுப்பை கூட்டி அதில் வச்சு ஒரு மண்பானை வச்சு அரிசியை போட்டு இவங்க 10 ரூபா அவங்க 5 ரூபா இப்படி பிரித்து சாப்பாடு ஆகிரும். நம்ம கருப்பரிசி எங்கள் காலத்துலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ள கோவஞ்சி எடுக்கிறது அதில் எடுப்போம். நாங்கள் பொம்பளைலாம் நிறைய எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு பிடி 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சந்தோஷமாக இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளை தானே நம்மளுக்கு, 6 வயசு 7 வயசு 8 வயசு உள்ள பிள்ளை தானே. எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்போ தான் மெழுகுதிரியோட இப்போ தானே கொஞ்ச காலத்தில் இப்படி நடக்குது, கரண்ட் இதெல்லாம் வந்திருக்கு. விளையாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள், அதான் நடக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. பேக்கரின்னு ஒன்னு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஊர்ல ஒரு 2-3 கடைகள் தான் இருக்கும். எதுக்குன்னா, இந்த பஜ்ஜி, போண்டா, கேக்கு, சுவியம், வடை மாதிரியான உணவுப் பொருட்களை விற்பனை பண்றதுக்கு. சாயங்கால நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கடைகள்ல தான் கூட்டமே அலமோதும். ஏன்னா கடைகள் கம்மியா தானே இருக்கும். நானுமே சின்ன வயசுல இந்த வடை வாங்குறதுக்காக கடையில போய் லைன்ல எல்லாம் நின்றுருக்கேன். 4 மணிக்கு தான் போட ஆரம்பிப்பாங்க, ஆனா நம்ம ஒரு 5:30 மணிக்கு எல்லாம் போனோம்னா எல்லாமே காலி ஆகிரும். அப்படி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த பேக்கரி வந்துச்சு. பேக்கரி வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அங்க கிரீம் கேக்கு, மிக்சரு, பப்ஸ் இதுதான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பேக்கரிகள்ல நிறைய உணவுப் பொருட்கள் வந்துருச்சு. அதாவது முன்னாடிலாம் 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ற மாதிரி பேக் பண்ண உணவுப் பொருட்கள்லாம் வந்திருக்கும். இப்போ அன்னன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரியான உணவுப் பொருட்களுமே செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வர்றாங்க. இதுல பேக்கர்ல எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா பிரெட் இருக்கும். இந்த பிரெட்டை வச்சு கூட நம்ம பக்கோடா செஞ்சு நம்ம வாங்கின பேக்கர்ல கூட கொடுத்து நம்ம இதை விற்பனையும் பண்ணிடலாம். பிரெட்ல செஞ்ச பக்கோடாவை குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நம்ம எப்படி பிரெட்டை வாங்கி அதுல இருந்து பக்கோடா செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்பவுமே நம்ம ஒரு புதுசா ஒரு டிஷ் செஞ்சு விற்பனை பண்ண போறோம்னா முதல்ல கொஞ்சமா பண்ணி அதை செஞ்சு பார்க்கணும். அது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேத்த மாதிரி அளவுகளை கூட்டிட்டு நம்ம நிறைய செஞ்சு கூட விற்பனை பண்ணிக்கலாம். சோ இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரெட் 4 துண்டு எடுத்துக்கணும், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு 1, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 4 பிரெட் துண்டு, அந்த 4 பிரெட் துண்டையும் தண்ணியில நல்லா பிழிஞ்சி ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்குல வெட்டி வச்சுக்கணும். பெரிய வெங்காயத்தை எப்படி வெட்டினோமோ அதே மாதிரியே கேரட்டையும் வெட்டி வச்சுக்கணும். இது கூட உருளைக்கிழங்கையும் துருவி வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இது கூட கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, நம்ம பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இது கூட நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிருந்த பிரெட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊத்தி அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு அட்டகாசம் பிரெட் பக்கோடா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம சூடான காஃபி இல்லனா டீ கூட குடிக்கும் போது இந்த பிரெட் பக்கோடா நல்ல சைடிஷாவே இருக்கும். இதை நம்ம பேக்கரிகள்ல கொடுத்தோம்னா கூட நல்ல விற்பனை ஆகும். ஏன்னா இப்பெல்லாம் பேக்கரிகள்ல வெங்காய பக்கோடா எல்லாம் போட்டு 100 கிராம், 50 கிராம் கூட கொடுக்கறாங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச இந்த பிரெட் பக்கோடாவையும் நம்ம பேக்கரில கொடுத்து கூட விற்பனை பண்ணலாம். இல்லனா சின்னதா தள்ளுவண்டி மாதிரி கடைகள் போட்டு கூட மக்கள் அதிகமா நடமாடுற இடங்கள்ல நம்ம விற்பனை செஞ்சோம்னா நல்ல விற்பனையாகும். நம்ம ஊர்லயும் தள்ளுவண்டியில பஜ்ஜி, போண்டா, சுண்டல் விக்கிற மாதிரியான கடைகள்லாம் இருக்கு. ஆனா பிரெட் பக்கோடா போட்டு குடுக்கற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் தள்ளுவண்டி வச்சு கடை போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கூட நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு கொடுத்து சிறு தொழிலா கூட நீங்க செஞ்சு லாபமும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிறைய பெண்களுக்கு தலைமுடி உதிர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேர் சொல்ற பதில் என்னன்னா, எங்களுக்கு ஒர்க் டென்ஷனா இருக்கு, இல்ல தலையில பொடுகு இருக்கு, இல்ல சரியான தூக்கம் இல்லாம இருக்குன்னு சொல்வாங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு, அத நான் சொன்னா அப்படியான ஷாக் ஆயிடுவீங்க. அது என்னன்னா, நிறைய குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் முடி அதிகமா இருக்கும். இப்ப காலேஜ் போற பிள்ளைங்களா இருப்பாங்க, இல்லனா ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போற பெண்களா இருப்பாங்க. இப்படி முடி அதிகமா இருக்கிறதுனால தலை குளிச்சுட்டு போனோம்னா டைம் ஆகிரும், இல்ல முடி காயாது, சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுக்கலாம், சாயங்காலம் குளிச்சோம்னா டயர்ட் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சோம்னா நல்ல தூக்கம் வரும்னு நைட்டு தலைக்கு குளிப்பாங்க. இப்படி நைட்டு தலைக்கு குளிக்கிறது சரிதானான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இல்ல. ஆனா தலைமுடி பத்தின படிப்பு படிச்ச நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரவு நேரத்துல நம்ம தலைக்கு குளிக்கும் போது அது முடிய சேதப்படுத்தி முடி உதிர்றதுக்கு காரணமா இருக்குன்னு. இது எப்படின்னா, நம்ம நைட்ல தலை குளிச்சுட்டு லைட்ட தொடச்சிட்டு ஈரமான தலையோட தூங்கிடுவோம். நம்ம தலையில தேங்கி இருக்கிற நீர் முடியோட தண்டு பகுதியை பாதுகாக்கிற கெரட்டின் செதில்களை தளர செஞ்சு பாதுகாப்பு தடைய பலவீனம் அடைய செய்யுது. இதனால தலைமுடியில நுண்துளைகள்லாம் வந்து முடிக்கு சேதாரத்தை உண்டாக்கி பொடுகு பிரச்சனையை உருவாகுது. பொதுவாவே நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சோம்னா குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா முடி உதிரும். இதுல நம்ம ஈரத்தலையோட படுக்கும் போது முடிகள்ல நார் சத்து இழப்பு ஏற்படுறதுனால காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம தலைவாணி ஃபுல்லா முடியா உதிர்ந்து கிடக்கும். நைட்டு தலைக்கு குளிச்சுட்டு படுத்தோம்னா காலையில நம்மளோட தலைமுடி பார்க்க பளபளப்பா சுத்தமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா முடி ஈரமா இருக்கிறதால நைட்டே தலைமுடி வலுவழுப்பா மாறிடும். அடுத்த நாள் காலையில நம்ம பார்த்தோம்னா முடி பிசு பிசுன்னு நம்ம கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம நைட்டு குளிக்கிறது அந்த நேரத்துல நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா இது நம்மளோட உச்சந்தலையில பாதிப்பை உண்டாக்குறது மட்டும் இல்லாம ஈஸ்ட் பூஞ்ச மாதிரியான தொற்றுகளையும் நம்ம தலையில வளர்றதுக்கும் வழி செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா காலையிலேயே தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை நம்ம வழக்கமா வச்சுக்கணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத நேரத்துல நம்ம நைட்டு தான் குளிச்சாகணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கூட, இல்ல அதுதான் உங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு தலைமுடிய நல்லா தொடச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் தூங்கணும். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நைட்டு குளிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறக்காம அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சிக்காக நான் மதி.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: 10 கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்ல

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நம்மள நிறைய பேர்கிட்ட தொழில் தொடங்குறதுக்கான ஐடியா இருக்கும், ஆனா அந்த தொழிலை செய்யறதுக்கு போதுமான வசதி இருக்காது. அப்படிப்பட்ட பெண்களுக்காக சிறப்பான முறையில April 5, 2016 அன்னைக்கு இந்திய அரசால தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இந்த திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா, பட்டியல் இனத்தை சார்ந்த பெண்கள், அப்புறம் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த பெண்கள், அப்புறம் 18 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள், இவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு தேவையான கடன் தொகையை கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டியாவும் இருந்து அவங்கள தொழில் முனைவோரா உருவாக்குறதுக்காக ஊக்குவிக்கிற விதமா கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் திட்டம். இந்த திட்டம் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறையால செயல்பட்டு வருது. இந்த திட்டத்துல நீங்களும் விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு தேவையான ஆவணங்களான நம்மளோட டிரைவிங் லைசன்ஸா இருக்கட்டும், இல்ல பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், பான் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இதை எடுத்துட்டு போய் நம்ம ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இப்ப நீங்க ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போயிட்டு அங்க இருக்கிற அலுவலர்கள் கிட்ட இந்த திட்டத்தை சொல்லி அதுக்கான விண்ணப்ப படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செஞ்சுட்டு, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்து கூட தேவையான ஆவணங்களையும் நம்ம சேர்த்து சமர்ப்பிக்கணும். நம்மளோட தகவல்கள் எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா நமக்கான கடன் உதவி தொகையும் நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு கீழ நம்ம 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்குமே கடன் உதவி தொகை பெற வாய்ப்பு இருக்கு. நம்ம வாங்கின தொகைக்கு குறைஞ்ச அளவுல தான் இங்க வட்டியுமே வாங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாங்கின கடன் தொகைக்கு ஏற்ப குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டுறது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்குள்ள நம்ம அந்த மொத்த கடன் தொகையுமே கட்டி முடிச்சிடணும். இந்த திட்டத்துல பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுங்கிறதுனால சுயமா தொழில் செய்ய எங்க கிட்ட ஐடியா இருக்கு, ஆனா தொழில் தொடங்க போதுமான வசதி இல்லைன்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா இந்த திட்டத்துல சேர்ந்து நீங்களும் விண்ணப்பிக்கலாம், தொழில் முனைவோர் ஆகலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் மதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. செந்தூர பாண்டி மற்றும் ரோஜா கூட்டம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசாரி. நான் ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையல் தொழிலாளி நல்லா விருப்பப்பட்டு நல்லா ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரை சைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவங்க மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரை சைக்கிளும் வருவாங்க, மீதி எல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85 பிறகு 90 பிறகு தான் பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவங்க மட்டும் ட்ரை சைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியிலையும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே செயல் வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தரவு ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பீட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள்லாம் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. இன்றைக்கி அந்த நேரத்தில் அனைத்து நாடுகள்லேருந்தும் இலங்கையிலிருந்து எல்லா நாடுகள்லேருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து வெறும் இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாக இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ள அதிகமாக வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நெய் கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று இங்கே வந்து விட்டுருவாப்ல பிரச்சனை இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தூர பாண்டி மற்றும் ரோஜா கூட்டம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று செந்தூர பாண்டி மற்றும் ரோஜா கூட்டம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று செந்தூர பாண்டி மற்றும் ரோஜா கூட்டம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நம்பினால் நடக்கும் என்பது ஆன்மீகம் இல்லையா? நடந்தால் நம்புகிறேன் என்பது அறிவியல். இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் அவன் செயல் என்பது ஆன்மீகம், எல்லாம் செயல் என்பது அறிவியல். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாடு இவ்வளவுதான். அறிவியல் என்கிற ஒரு துறை இல்லாவிட்டால், அறிவியல் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு இல்லாவிட்டால், நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலிகள் இல்லை, நான் பேசிக் கொண்டிருக்கும் ஒலிபெருக்கி இல்லை. மின்சாரம் என்பது ஒன்றுதான், ஆனால் மின்சாரம் இங்கே ஒலியை பன்மடங்கு ஆக்குகிறது. அதே மின்சாரம் இங்கே ஒளி தருகிறது. மின்சாரம் காற்றாடியாக சுழன்று காற்றை தருகிறது. மின்சாரம் சமையலறையில் எக்ஸாஸ்டராக இருந்து காற்றை வெளியேற்றுகிறது. மின்சாரம் இறந்த உடலை எரித்து சாம்பலாக்குகிறது. எரிக்கிறவரை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கிறது. இப்ப மின்சாரத்தால் ஒன்றை குளிரில் பாதுகாக்கவும் முடியும், மின்சாரத்தால் ஒன்றை எரிக்கவும். நண்பர்களே, 1925 இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் காந்தியோ அல்லது சுதந்திர போராட்ட தலைவர்களோ பண்டித நேருவோ பொதுக்கூட்டங்களில் பேசும்போது, பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடிய கூட்டங்களில், மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில், ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில் கூட்டம் எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? பலருக்கு தெரியாது, யோசித்திருக்கவே மாட்டீர்கள். காந்தி வந்து பேசுகிறார், 5000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். காந்தி பேசுவதை கடைசி மனிதனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? 50 ஒரு தொண்டர் நிற்பார், 50 ஒரு தொண்டர் நிற்பார். காந்தி பேசி முடித்தவுடனே 50வது அடியில் இருந்தவர் அதை கேட்டு அவருக்கு சொல்லுவார். அவருக்கு சொல்லுகிற போது நடுவில் அமர்ந்திருக்கிறவர்களும் கேட்டுக் கொள்வார்கள். பிறகு அவர் அவருக்கு சொல்வார். அப்படித்தான் 5000 பேருக்கும் ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில் இந்தியாவின் விடுதலை முழக்கம் போயிருக்கிறது என்றால், இன்றைக்கு ஒரு ஒலிபெருக்கியை வைத்துக் கொண்டு புதுடில்லி மட்டும் இல்லை, எந்த தொலைவுக்கும் கேட்கிற இடத்திற்கு கொண்டு வந்தது எது? அறிவியல். அந்த காலத்தில் யாராவது வீட்டில் இறந்து போனான், இறந்தவருக்கு கொல்லி வைக்கிறவன், கொல்லி வைக்கிறதுக்கு முன்னால என்ன கொண்டு போவான்? கொல்லி சட்டி. ஏன் தீ வைக்கிறது? சரி, தீ வைக்கிறதுக்கு ஏன் கொள்ளிச்சட்டி கொண்டு போறான்? அங்க நெருப்பு கிடைக்காது. தீப்பெட்டி எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, 1930 தீப்பெட்டியே வந்துச்சு. இப்ப நீங்க வீட்டுக்கு போய் தீப்பெட்டியை எடுத்து பாத்துட்டீங்கன்னா, தீப்பெட்டியில சேஃப்டி மேட்சஸ் எழுதியிருக்கும். ஏன் சேஃப்டி மேட்சஸ் எழுதியிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சேஃப்டி மேட்சஸ் ஏன் எழுதியிருக்குன்னா, 1930 முன்பு கண்டுபிடித்த தீக்குச்சிகள் ஒன்றில் உரசுவதற்கு முன்பாக லேசாக ஒன்று பட்டாலே, வெப்பமானாலே தானே எரிந்துவிடும். குச்சிய கையில வச்சிருந்தா உடம்பு சூட்லயே எரிஞ்சிடும். அப்படி உடம்பு சூட்லையும் லேசா தேய்ச்சாலையுமே எரியற மாதிரி இருந்த தீக்குச்சிகளை உரசுனாத்தான் எரியுங்கிற மாதிரி மாத்தினதுக்கு பிறகுதான் அதுக்கு சேஃப்டி மேட்ச்னு வச்சான். அதுக்கு முன்னால தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எல்லா வீட்லயும் மின்சாரம் இல்லாத காலத்துல, எல்லா வீட்லயும் அடுப்பு இல்லாத காலத்துல, மொத்த கிராமத்துக்கும் ஒரு வீட்டுல தான் நெருப்பு இருக்கும். கிராமத்துக்கு பொதுவான இடத்துலதான் நெருப்ப வச்சிருப்பாங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து குமார். கடை வந்து எங்க அப்பா, இது தேவஸ்தானம், இது கோயில் கடை. இது கோயில் கடை. நாங்க பல வருஷமா வந்து கோயில வந்து வாடகை கட்டிக்கிட்டு இது கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அதிகமா வந்து லாட்ஜுகள் அதிகமா உருவாயிருக்கு, ஹோட்டல்கள் அதிகமா உருவாயிருக்கு, போக்குவரத்து அதிகமா உருவாயிருக்கு. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து குதிரை வண்டி தொழில் ஒன்று இருந்துச்சு. அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்ப வந்து இந்த இப்படி அகல ரயில் பாதை இல்லை, அந்த பாதை இருக்கும்போது எல்லா யாத்திரவாசிகளும் இங்க வரும்போது குதிரை வண்டியில தான் வருவாங்க கோயிலுக்கு. அப்ப வந்து குதிரை வண்டியில வந்துதான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஓன்லி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், அப்ப பஸ் போக்குவரத்து கிடையாது, அப்ப ட்ரெயின் போக்குவரத்து தான். அது ட்ரெயின் வந்து சின்ன இது பாதை, வந்து இப்பதான் அகலப்பாதை, அப்ப சின்ன பாதை. அப்ப ட்ரெயின் வந்து எப்படின்னாக்க அடிக்கடி வராது. இப்போ ஒரு 4 மணி நேரம் சென்று 5 மணி நேரம் சென்று தான் ஒரு ட்ரெயின் வரும். அப்ப எல்லாம் வந்து தங்கச்சி மாடன் பாம்பன்லாம் வந்து அதிக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சுருக்கமான பாதை. கார் போக்குவரத்துலாம் கிடையாது. ஒரு பைக்கு போகலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் போகலாம். இதுதான் போக முடியும். குதிரை வண்டியில் போயிருக்கோம், ரிக்ஸாவில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், சைக்கிள் ஓட்டி போயிருக்கோம். அந்த குதிரை வண்டியில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நவீன காலத்தில் யார் குதிரை வண்டியெலாம் போகிறா? எல்லா வீட்டிலையும் வந்து கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, எல்லாருமே ஆட்டோவில் காரில் போகிறாங்க. பாம்பன் பாலம் போடுறதுக்கு முன்னால், பசு பாலம் போடுறதுக்கு முன்னால எல்லார் வீட்லேயும் குதிரை வண்டி சைக்கிள் இருந்துச்சு. நாம் பாம்பனுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை கிடையாது, தங்கச்சி மடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த கடையே, நம்ம உள்ளே உள்ள இதையே வந்து நம்ம வீடு உண்டு, கடை உண்டு வீடு, நம்ம லோக்கலுக்குள்ளேயே இருந்துக்கிறது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அங்கே தாண்டி தொழில் இருந்தால் தானே போக முடியும். அங்கே ஆள் அங்கே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கனுக்குள்ளேயே புழங்கிக்கிடுவாங்க, கடலுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க. அங்கே உள்ளூருக்காரங்க அங்கே என்ன தொழில் இருக்கு அதை பார்த்துக்குருவாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: காலையில உழவு வேலைக்கு போயிட்டு எல்லா வேலைக்கும் போயிட்டு திரும்ப வர்றவங்க, சமையல் பண்ண விரும்புறவங்க ஒரு வீட்டுல இருந்து நெருப்பு எடுத்துக்கிட்டு போய்தான் எல்லா வீட்லயும் சமைப்பாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க தாத்தா கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அப்படி நெருப்பு ஒரு வீட்டுலதான் இருக்கும், ஊர்லயே வசதியான ஒரு வீட்டுல, அது ஊர் பஞ்சாயத்து இடத்துல விறகு போட்டு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நெருப்பு அணையாம பாத்துக்குவாங்க. அதத்தான் அன்றாட சமையலுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அன்றாட சமையலுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்துட்டு போகணும்னா, ஒருத்தர் எரிக்கிறதுக்கு மயானத்துக்கு போறதுக்கு நெருப்பு எங்க இருந்து கொண்டு போகணும்? ஊர்ல இருந்து தான் கொண்டு போகணும். அங்க போனா கிடைக்காது. இப்ப தீப்பெட்டி கிடைக்கும். தீப்பெட்டியோட இப்ப என்ன வந்துருச்சு, 4400 volt. மறுநாள் போய் வாங்குற வேலையெல்லாம் இப்ப கிடையாது. 2.5 மணி நேரத்திலேயே இந்த அவங்க பெரியப்பான்னு மடிச்சு கையில கொடுத்துருவாங்க. ஆனா 4400 volt மின்சாரம் வந்ததற்கு பிறகும் கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து போறேன்னு சொல்றது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? ஒண்ணு இல்ல, 6 மணிக்கு லைட் போடுவாங்க பஸ்லயோ வீட்லயோ ஆபீஸ்லயோ. நம்மால என்ன செய்யலாம் ஏன்னு கேளுங்க. ஒருத்தருக்கு தெரியாது மட்டும் இல்ல, நம்ம கும்பிடாம இருக்கிறத எவனாவது பாத்துருவானு சுத்தமுத்துன்னு பார்த்து பயந்தாவது கும்பிடுவாங்க. ஏன் கும்பிடுற? அது சுவிட்ச் போட்டா எரியுது. அதுவே சுவிட்ச் மாத்தி போட்டோம்னா எரியாது. அப்போ ஏன் கும்பிடுற? தெரியவே தெரியாது. ஒரு கேள்வியாத கேட்கணுங்கிற எண்ணமே வராது. அப்படி கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் அறிவியல். ஒருத்தன் கோவில்ல பொங்கல் வாங்கி தின்னுட்டான், தின்னுட்டு துடைக்கிறதுக்கு இடம் தேடி இருக்கான், கிடைக்கல. சுத்தமுத்தம் பாத்துக்கான், சுவத்துல தேய்ச்சிட்டான். சுவத்துல தடவிக்கும் போது திரும்பி பார்த்தா ஒருத்தன் பாத்துட்டான். அவன் பார்த்த உடனே அவன் தப்பா நினைப்பான்னு என்ன பண்ணிட்டான், இவனே 3 தடவை அங்க தேய்ச்சிட்டு அங்க தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வந்து அங்க ஒரு வரிசை நிக்குது. ரொம்ப நான் சின்ன சாதாரணமான எளிய நடைமுறை சொல்றேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும், பஸ் ஸ்டாப்ல 10 பேர் நிப்பான். மழை ஒரே மாதிரிதான் பெஞ்சிட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கும், அவனுக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்கும், இல்ல பாத்ரூம் போக வேண்டியிருக்கும், ஏதோ ஒரு அவசரம் இருக்கும். அவன் என்னடா பண்றது, குடையும் இல்ல ஒண்ணும் இல்ல, மழை பெஞ்சிட்டே இருக்கே யோசிச்சுட்டே இருப்பான். எப்படினாலும் போயிருவோம் அப்படி முடிவு பண்ணி அப்படி கையை நீட்டுவான். நீட்டுவானா? நீட்டி பார்ப்பான். ஆனா மழை அப்படியேதான் பெஞ்சிட்டு இருக்கும். கையை நீட்டி பார்த்துட்டு அவனா தலையாட்டிட்டு இறங்கிடுவான். என்ன, இப்ப மழை நிக்காது, நம்ம போயிருவோம்னு போயிருவான். அவன் போன உடனே அவன் பின்னால ஒரு 3 பேர் போவாங்களா மாட்டாங்களா? அந்த 3 பேர்ல ஒரு ஆளா நம்ம இருந்திருக்கோமா இல்லையா? நானே இருந்திருக்கேன். இது என்னன்னா, நமக்குள்ள ஒரு செம்மறியாடு உட்கார்ந்துருக்கு எப்பவுமே. என்ன ஏதுன்னு கேட்காம இறங்கி குதிச்சு ஓடுற ஒரு செம்மறியாடு எவ்வளவு படிச்சதுக்கு பிறகும் இருக்கு. 6 மணிக்கு பிறகு லைட்டு போட்ட உடனே ஏன் கும்பிடுறான் அப்படின்னா, ஆதியில் மனிதர்கள் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, ஒளி பரவலாக ஆவதற்கு முன்பு, இருள் சூழ்ந்த பிறகு அச்சத்தில் வாழ்ந்தார்கள். என்ன அச்சம்? ரொம்ப எளிமையான உண்மை, விலங்குகளுக்கு இரவில் கண் தெரியும், நமக்கு தெரியாது. அது எளிதாக நம்மை வேட்டையாடி நம்மால் அது வருவதை கூட பார்க்க முடியாது. ஆனால் வெளிச்சம் இருந்தால், விலங்கு வந்தால், வேற்று ஆள் வந்தால், எதிரி வந்தால் பார்க்க முடியும். எனவே பிற பகையிடமிருந்து, பிற உயிரிடமிருந்து, பிற விலங்கிடமிருந்து தன்னை காப்பாற்றும் வெளிச்சம் வந்தபோது மனிதன் அப்பா வெளிச்சம் வந்துருச்சு இன்னும் கும்பிட்டுருக்காங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: விழமாட்டேங்கிறான் நம்மால். ஆனா முத முதல்ல பல்பு வந்தப்ப எப்படி வந்துச்சு, கண்டுபிடிச்சது யாரு? எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, எடிசன் எப்படி கண்டுபிடிச்சாரு? இதான் அறிவியலின் ஆளா எளிய கதை. ஏறக்குறைய 700-800 முறை எடிசன் கண்டுபிடித்த மின்சார பல்பு எரியவில்லை. ஒரு ஏதாவது ஒரு உலோகத்தை பயன்படுத்தி போடுவார், வெடிச்சு எரியவே எரியாது. இல்லாட்டி எரிஞ்சிட்டு இருக்கோம், பாத்துக்கிட்டு இருக்கும் போது முழுசா எரிஞ்சிடும், சாம்பலாக. அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார், முயற்சிக்கிறான் தோற்கிறான், முயற்சிக்கிறான் தோற்கிறான். நண்பர்கள் சொல்லுகிறார்கள், 1000 முறை எரிந்து தோற்று போனாய், ஏன் இந்த முயற்சியை நீ கைவிடையலை என்று கேட்டபோது எடிசன் சொன்ன எளிய பாடத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். எடிசன் சொன்னார், நான் 1000 முறை தோற்றதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், இல்லை, இந்த 1000 வழிகளிலும் ஒரு மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று எடிசன் சொன்னான். நான் தோக்கல, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த உலோகங்களால் மின் விளக்கு எரியாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தோற்பதாக கருதவில்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால் ஒரு நாள் இரவு 11:30 இருக்கும், முதன்முறையாக டங்ஸ்டன் என்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்தி மின்சார விளக்கை எரிய வைத்தார். மேசையில் அது எரிய ஆரம்பித்து அவருக்கு சந்தேகம், கொஞ்ச நேரம் எரிஞ்சு முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிருதான்னு பார்த்தார், ஆகல. சூடாகுதான் பார்த்தாரு, ஆகல. வெடிக்குதான் பார்த்தார், ஆகல. உடையுதான் பார்த்தார், ஆகல. 12 ஒரு மணி ஆச்சு, 2 ஆச்சு, 3 நேரம் அது அழகா டேபிள்ல எரிஞ்சுகிட்டே இருக்கு. நீ கற்பனை பண்ணி பாக்கணும், இப்ப நீங்கிற பாக்குற பல்ப் இல்ல, கடையில வாங்கிட்டு வந்து பீஸ் போச்சா மாத்து அப்படின்னு சொல்ற பல்ப் இல்ல, உலகத்தின் முதல் பல்பு 3 எரியுது. ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கான், தூங்குற, நைட் 2 கண்டுபிடிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான். நேர பெட்ரூமுக்கு போனான். அந்த வீட்டம்மா நல்ல தூக்கத்துல போய் மனைவியை எழுப்பினார். ஆமா அண்ணம், என்ன பல்பு எரியுது அப்படின்னா, அமுத்திட்டு தூங்கியா? பிறகு உலகம் முழுவதிலும் அது புகழ் பெற்றது. 1000 மேற்பட்டு முயன்ற ஒரு மனிதனின் முயற்சி தான், தொடர் முயற்சி தான் அறிவியலின் வழியாக இன்றைக்கு உலகத்தையே நீங்களும் நானும் பார்க்கும் மின்சாரமாக மாறியிருக்கிறது. மின்சார விளக்கும் வெளிச்சமும் வந்ததற்கு பிறகுதான் நகர்ப்புறங்களிலே இருந்த பேய்கள் வீடுகளை காலி செய்து விட்டு கிராமப்புறங்களுக்கு போனோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எங்கே பேய் இருக்கிறது என்றால், மின்சார விளக்கு இருந்தும் அறிவியல் என்கிற வெளிச்சம் இல்லாமல் அறியாம இருட்டு இருக்கிற மனிதர்களின் மனங்களிலே தான் பேய் இருக்கிறதே தவிர அசலாக வந்த பேயும் உலகத்தில் இல்லை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 முதல் இரவு 10 வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பேர்கள் இல்லை என்று உலகம் நிரூபித்து விட்டது, ஆனா நம்மால் அதை நம்புவான். ஆமா, அந்த முருங்கை மரத்துல, ஆமா, அது காயே காக்காத மலட்டு முருங்கை மரத்துல ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருங்க, அவன் நம்புறது மட்டும் இல்ல 40 பேருக்காவது சொல்லுவான். இந்த குழந்தைகளை வளர்க்கும் போது அப்படித்தாங்க. எனக்கே அது நடந்திருக்கு. சின்ன பிள்ளையில மட்டன் வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஒரு பை கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, அதோட நிறுத்தினா பரவாயில்ல, அதுல ரெண்டு கறித்துண்டையும் ரெண்டு ஆணியையும் போடுவாங்க. நமக்கு 14 வயசு, நம்ம என்ன கேட்போம், அது என்ன? கடைக்காரனை கொடுக்க வேண்டியதான் நம்ம கேட்போம்ல, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு வற்புறுத்தி கேட்டா, அது இருக்கட்டும் போடா அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினதுக்கு பிறகு சொல்லுவாங்க, காத்து கருப்பு அண்டாம இருக்கு. அதுக்கு பிறகு கடைக்கு போயிட்டு அந்த புரோட்டாவையும் பிரியாணியை வாங்கிட்டு 200 மீட்டர் இருக்கிற வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு 300 தடவையாவது பின்னால காத்தோ கருப்போ வருதான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்திருக்கமா இல்லையா? இப்ப நினைச்சு பார்த்தா என்ன தோணுது? நாக்கில் நரம்பில்லாத நயவஞ்சகமான மனிதர்களை விடவும் பேய்கள் தீமையானவை அல்ல. ஏனெனில் பேய்கள் இல்லை, அறிவியல் தருகிற அறிவு சாதாரணமானது அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படிக்கிறது அறிவியல், உயிர் உள்ள எல்லாவற்றையும் படிக்கிறது அறிவியல், உயிர் இல்லாத எல்லாவற்றையும் படிக்கிறது அறிவியல். நீங்கள் மின்சாரம் மட்டும் இல்லை, ஒரு தூக்கு நாங்குருவி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு தூக்கு நாங்குருவி ஏறக்குறைய 5 கூடுகள் கட்டுகிறது. யாருக்கா தெரியுமா? ஒரு தூக்கு நாங்குருவி மனிதர்கள் தொட முடியாத 40 உயரத்திற்கு மேலே இருக்கிற மரங்களிலே தான் கட்டும். அப்படி கட்டும் போதும் பச்சை நார்களை உரித்து கிழித்து அறிவியல் ஆய்வாதிகள் எழுதுகிறார்கள், ஏறக்குறைய 2500 அடி நீளம் உள்ள பச்சை இலைகளை கொண்டு வந்து தலைகளாக கட்டி நின்று நின்று கட்டி 5 கூடு கட்டும். அதுல 2 கூடு நொங்கு மாதிரி இருக்கும், 3 கூடு பை மாதிரி இருக்கும். அது பை மாதிரி இருக்கிற கூடு என்னன்னா ஜோடியா வாழ்ந்து முட்டை போடுறதுக்குள்ள கூடு. நொங்குமா இருக்கிறது என்னன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அது என்னன்னா புருஷ பண்டாட்டி உட்கார்ந்து ஆடுறதுக்கு, அவங்க ஜோடி மட்டும் இருக்கிறதுக்கு மட்டும் கட்டிருக்கு. கட்டிட்டு இப்ப அது வெயிட் பண்ணணும், எதுக்கு? அந்த பகுதியில் இருக்க பெண் தூக்குநாங்குருவிகள் பூரா வந்து பார்க்கும். ஒரு 10-12 பெண் தூக்குநாங்குருவிகள் வரும், எப்படி கட்டிருக்காங்க வீடு, ஓகேயா? நல்ல வேலை, ஒரு வீடு கட்டினதுக்கு பிறகுதான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு வச்சிருந்தா எனக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்காரு. ஆமா, ஆனா தூக்குநாங்குருவியில கூடு கட்டும், அது வரும், கூட்டம் கூட்டமா பார்க்கும், செலக்ட் பண்ணும், பிடிச்சிருந்தா ஒண்ணு ஓகே பண்ணும். ஓகே, அது கூட வாழ ஆச்சரியம் தெரியுமா, அந்த கூடு கீழே திறந்திருக்கும், ஆனா உள்ள இருக்க முட்டை கீழே விழாது. ஏன்னா உள்ள இப்படி ஒரு அடுக்கும் இப்படி ஒரு அடுக்கும் இருக்கு, முட்டை விழுந்து இங்க விழுந்து வந்தாலும் கீழே விழாது. 120 அடிக்கு காத்து அடிச்சாலும் கூடு பிய்யாது. ஏன்? காத்து பயங்கரமா அடிக்கும் போது கூட்டுல 2 பக்கமும் 2

0: பறந்து போகிற வால் தனக்கு முன்பாகவே சில ஒலி அலைகளை அனுப்புகிறது. அந்த ஒலி அலை போய் ஸ்கேனர் மாதிரி அந்த ஒலி அலை போய் அந்த மரத்திலேயோ கிளையிலையோ பட்டு திரும்பிடுச்சுன்னு சொன்னா, அப்படி பட்டு திரும்பிடுச்சுன்னா இங்க ஒரு தடை இருக்குன்னு தெரிஞ்சு அப்படி விலகியது. அப்ப ஒலி அலைகளை அனுப்பி முன்னால் ஏதேனும் தடை இருக்கிறதா என்று கண்டறியும் விஞ்ஞானத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? வௌவால்கள். அப்படி வௌவால்கள் செய்யும் என்பதை கண்டறிந்தவன் யார்? மனிதன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவ கிட்ட பேசுவியா? அவளை போக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வைக்கே.
3: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
2: நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடி அஞ்சல பாத்துக்க ஏ மாமா.
3: அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு அதுமா
2: அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம்.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: மனிஷா, பார்த்தாலே தெரியலையா?
7: பாலி சுக்கிரன் கூட்டம் நினைச்சேன்.
6: ஓஹோ சரதா, அவங்க தான் உங்களுக்கு பொருத்தம் போற இருக்க.
7: மரியாதையா பேசு.
6: என் பேர் வீரன்.
7: ஓஹோ, உலக புகழ்பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன?
6: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
7: முருகன் தேடி வந்தாராமே, அதே போல மானை தேடி வந்தியா?
6: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
7: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்த

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேனி அப்படியே வெளியே போகும், நிறைய பூக்கள் இருந்தா பிற தேனிகளுக்கு எப்படி தகவல் சொல்லும்? அதனுடைய சிறகை அசைக்குது இல்லையா, அசைத்துடைய எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, ஒரு நொடிக்கு 30 முறை அல்லது 40 முறை அசைத்தால் ஒரு கணக்கு இருக்கு, ஆபத்து வராதே. ஒரு நொடிக்கு 70 முறை 80 முறை அசைத்தால் இங்கு நல்ல பூக்கள் இருக்கிறது பாருங்கள். எண்ணிக்கை அதிகமானால் எண்ணிக்கையின் அடிப்படையில் சிறகை அது அசைக்கிற போது ஏற்படுகிற ஒலியிலே இருந்து வருகிற ஒலியை பொறுத்து செய்தியை தெரிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் வரும். அப்படி ஒலியின் மூலம் ஒரு செய்தியை அனுப்ப முடியும் என்று தேனீக்களை பார்த்து தெரிந்து கொண்ட பிறகுதான் தந்தி கண்டுபிடிச்சான். மனுஷன் வீடு எப்படி கட்டினா, மனுஷன் யாரை பார்த்து கட்டினான், பறவைகளை பார்த்துதான் கட்டினான். இயற்கையின் எல்லா கூறுகளையும் மனிதன் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறான், அது அறிவியல். இன்றைக்கு நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பெரும்பான்மையான பொருட்கள் அறிவியல் தந்த பொருட்கள். அறிவியலாலே தான் மனித வாழ்க்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்னைக்கு காசிக்கு போனவன் எப்படி போனான், நடந்து போனான். நம்ம ஆச்சரியம் பாருங்க, இப்பவுமே மனுஷன் எப்படி போறான், எதுல நடந்து போறான், எதை நடக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம், கால் தானே பயன்படுத்துறோம். ஆனா மனிதன் மாட்டை என்னன்னு சொல்றான், கால் நடைங்க, நீ எதுல நடக்கிற, நீ கால்ல தானே நடக்கிற, அப்படி நீயும் கால் நடந்தானே. ஆனா தன்னை கால் நடன்னு சொல்லாம மனிதன் மற்ற விலங்குகளை மட்டும்தான் கால் நடன்னு சொல்றான். ஏன்னா மனிதன் கண்டுபிடிச்ச இன்னொரு மிக பிரமாதமான அறிவியல் மொழி. மொழி என்கிற சயின்ஸை கண்டுபிடிச்ச உடனேயே மனிதன் என்ன பண்ணிட்டான், அதை கால் நடன்ட்டான், தன்னை கால் நட இல்லைன்ட்டான். அதை விட இன்னொன்னு சொல்லிட்டான், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. ஆனால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். மனிதன் அதை ஏன் சொல்கிறானா, மனிதனுக்கு மொழி என்கிற அறிவியல் வந்து விட்டது. மொழியை பயன்படுத்தி கொண்டோம், எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்து விட்டோம், எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து வாழ்க்கையை இலகுவாக்கி கொண்ட மனிதன் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையான, அது ஒன்றுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பேச வேண்டியது. சயின்ஸ் இஸ் தேர் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் விஞ்ஞானம் இருக்கிறது. அம்மா பாட்டி குடும்பத்திற்கு சமைப்பதற்கு ஆற்றொழில் அமர்ந்து உளுந்தும் அரிசி அரைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம். நான் மாவாட்டி இருக்கிறேன், நான் மாவாட்டம் எங்க அம்மா தள்ளி விடும், எங்க அம்மா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருப்பேன், 1.5 மணி நேரம் ஆகும் மொத்த குடும்பத்துக்கு மாவாட்டி எடுக்கிறதுக்கு. இப்ப அப்படியா, என்ன வந்துருச்சு, கிரைண்டர் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு வந்து திறந்து பார்த்துட்டு ஓகே போயிடலாம். மிக்சி வந்துருச்சா, வந்துருச்சு. அப்படியே கூட்டம் கூட்டமா 50 துணி போட்டு துவைக்க வேண்டிய அவசியம் இப்ப இருக்கா, என்ன வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சா, வந்துருச்சு. அடுப்பை பத்து வச்சு விறக வச்சு எருவாட்டிய போட்டு
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து ஜெயகாந்தன், ராமேஸ்வரம் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நம்ம ஊருங்கிறது வந்து அப்போ வந்து ரோடு வந்து சுருக்கமாக இருந்தது, ஜனத்தொகை வந்து கம்மியாக இருந்தது. இப்போ எல்லா ஏரியாவுமே விரிவடைஞ்சிருச்சு, ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. வெளியில இருந்து வரவங்களும், ராமேஸ்வரம் கோயில் சுற்றி பார்க்க வரவங்களும் அதிகமாக வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக கிடக்குது. இப்போ இதே இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா தமானி, அதாவது தேசான காட்டேஜ் வந்து தமானின்னு நடந்தது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்து வந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வந்து அங்கக்குள்ளே மரணம் அடைஞ்சிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்தது நான், அங்கே உள்ளதை ஆட்டோ ஸ்டாண்டு, அப்போ அங்கனக்குள்ளே இருக்கையில் அங்கே யாரும் இல்லை, எல்லோரும் நம்ம ஆளுங்க எல்லோரும் சவாரி போயிட்டாங்க. அவர் வந்தவர், அவருக்கு மனைவியும் அவரும் தான், ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ரெண்டு பேருமே வடநாட்டுக்காரவங்க. இப்போ உள்ள வசதி வாய்ப்பு வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா யார் வரா எங்கே தங்குறாங்கிறது வந்து அப்போ வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லா இடமும் சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க, கரெக்டாக இங்கே வராமல் இங்கே போகிறாங்கன்னு தெரியும். அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ஹிந்தி பேசுவேன். அப்போ அவர் வந்து உடனே போனாலும் உடனே விழுந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன ஆளுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் பண்ணி அவரை வந்து, மறக்க முடியாத சம்பவம்னா அதான், அந்த அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிட்டேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா கிட்ட இருந்த சில புக்கு இதெல்லாம் வாங்கி அந்த இதில் ஹிந்தியில் இருந்தது. அப்புறம் அங்கே பாபா அன்னச்சத்திரம்னு இருக்குது, அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அது அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி அன்னை ஒரு நாள் தொழில் பார்க்காம அந்த வேலை செஞ்சு கொடுத்தது இன்னும் மறக்க முடியாத சம்பவம். 108 அவருக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிருந்தோன்னே அவங்ககிட்ட இருந்த அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி மறுபடியும் ராம இங்கே கோயிலுக்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட வந்து கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு தகவல் சொல்லி அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரவங்க அது வரைக்கும் ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போன ஒரு சம்பவம் மறக்க முடியாது இது வரைக்கும். அப்போ வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரவங்க காசை தொலைச்சிடுவாங்க, பணத்தை தொலைச்சிடுவாங்க, ரெண்டே பேர் தான் உதவி செய்ய முடியும். ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே கீழே கோபுரம் வாசலில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் வசூல் பண்ணுவாங்க. எங்ககிட்ட போதிய வருமானம் இருக்கா, அதனால் உள்ளக்க கோயிலுக்குள்ளே இருக்கிற கேடு மாறுவேன் அவங்கக்கிட்ட போய் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் அவங்க வழியிலேருந்து வரவங்க காசு தொலைச்சா இங்கே அவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால் டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்களை பெண்களை அடிமைத்தனத்திலே இருந்து எது விடுதலை செய்திருக்கிறது? நிறைய பேர் படிச்சாங்கல்ல, நிறைய பேர் படிச்சு வேலைக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? மிகுந்த நேரத்தை கொள்ளை கொண்டிருந்த உடல் உழைப்பு சார்ந்த புழுக்கை வேலைகளில் இருந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது. எனக்கு தெரியும் என்ன சமைக்கணும்னு முடிவெடுக்கிறது தான். ஏன்னா அது திம்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. அதையே வா செய்யறேன்னு கேட்பாங்க. அது செஞ்சு 7 நாள் இருக்கும். அப்ப முதல்ல என்னன்னு முடிவு பண்ணணும். அப்புறம் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருளை பூரா வாங்கணும். அதை வாங்கிட்டு அதை செய்யணும். அது செஞ்சு முடிச்ச உடனே அப்புறம் நம்ம குடும்பங்கள ஒரு பழக்கம் இருக்கு, பரிமாறணும். இல்லாட்டி திங்க மாட்டான். ஆமா ஆமா, நானே போட்டு திங்கிறதுன்னா அதுக்கு எதுக்கு குடும்பம்? அப்படிமா உனக்கு பரிமாறக்க குடும்பம் இல்ல, கிடையாது, திங்க மாட்டான். சரி, எல்லாம் போட்டாச்சு, தின்னாச்சு. அதை விட பெரிய கஷ்டமான வேலை என்ன? பாத்திரம் கழுவுறது. வீடுகள்ல இருக்க குடும்பங்கள்ல இருக்க ஆண்கள் 10 நாள் பாத்திரம் கழுவுனா பெண்களின் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு உயர்வே தெரிஞ்சிடும். பாத்திரங்களுக்கு மிஷின் வந்துருச்சுன்றான். அறிவியல் மனித வாழ்க்கையை இலகுவாக்கியிருக்கிறது. ஆனால் மூட நம்பிக்கையில் இருந்து மனிதன் விடுபட்டானா என்பது கேள்வி. அறிவியலின் நோக்கம் என்ன? சயின்ஸ்னா துல்லியம் தான். சயின்ஸ்னா கற்பனை எல்லாம் கிடையாது. செவ்வாய் கிரகம் போகுது அப்படின்னா அண்ணே அது அப்படி நிப்பாட்டிக்கங்கண்ணே, அங்கே இறக்கிக்கங்கண்ணே, இறக்க முடியுமா? இல்ல. அது 8வது கிலோமீட்டரில் என்ன விசையில் போக வேண்டும், எந்த இடத்தில் இறங்க வேண்டும், எந்த நொடியில் இறங்க வேண்டும், எந்த நொடியின் இடைவெளியில் அது இயங்க வேண்டும் என்கிற துல்லியம் இல்லாவிட்டால் விஞ்ஞானமே கிடையாது. வேப்பமரம் உச்சியில் நின்று பேய்கள் ஆடுவதில்லை, ஒரு நாளும் ஆடுவதில்லை. மூட நம்பிக்கையில் இருந்து மனிதனை மீட்டெடுப்பது தான் அறிவியலின் பணி. அறிவியல் அதற்கு உயிரை கொடுத்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு பென்சிலின் ஒண்ணு கிடையாது. ஆனாலும் பென்சிலின் போடணும்னு ஒரு பிரச்சனை வந்த போது அதை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கை நீ அதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டபோது அது யாருக்கும் எந்த தீமையும் செய்யாது என்று நீ மருத்துவ கவுன்சிலுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்ன போது நிரூபிப்பதற்காக ஒருவேளை உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த மருந்தை தானே தன் உடலில் செலுத்திக் கொண்டு யாருக்கும் ஒன்று செய்யாது என்று காட்டியிருக்கிறான் ஒரு விஞ்ஞானி. அறிவியல் அவ்வளவு உழைத்திருக்கிறது, அறிவியல் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறது, அறிவியல் அவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அறிவியலின் நோக்கம் என்ன? உயிர்களை ஆய்வது. ஒரு தூக்கணாங்குருவியை பற்றி சொன்னேனே, தூக்கணாங்குருவி இருக்கிற கூடுகளுக்கு பாம்புகள் போவதில்லை. பிற பறவைகளின் கூடுகளுக்கு போய் பாம்புகள் பறவைகளின் குஞ்சுகளையும் முட்டைகளையும் தின்னும் பாம்புகள் தூக்கணாங்குருவியின் கூடுகளுக்கு மட்டும் போவதில்லை. ஏன் போவதில்லை என்கிற உண்மை தூக்கணாங்குருவிகளுக்கும் பாம்புகளுக்கும் தான் தெரியுமே தவிர இன்னும் அறிவியல் அதை கண்டுபிடிக்கவில்லை. சிலந்தி வலை பின்னுகிறது. சாதாரணமா நீங்க பாக்குறீங்க, ஒரு சிலந்தி வலை பின்னுகிறது. தான் பின்னுகிற வலையில் வெளியே இருந்து வருகிற ஒரு பூச்சி எந்த இடத்தில் விழுந்தால் அகப்பட வேண்டும் என்பதற்கான கண்ணியை சிலந்தி உருவாக்கும். வெறுமனே நீங்க பாக்குற அந்த பெரிய வெப்பில அந்த சிலந்தி வலையில எல்லா இடத்துல விழுந்தாலும் பூச்சி சிக்காது. நீங்க பாத்துக்கலாம், பட்டுப்பூச்சி விழுந்து அப்படி பறந்து போயிடும். ஏன்னா காலில் ஒட்டுமே தவிர அந்த கண்ணி இருக்காது. அந்த சிலந்தி வலையில 3 அல்லது 4 இடங்கள்ல கண்ணி வச்சிருக்கோம், கண்ணி சிலந்தி வச்சிருக்கோம். விஞ்ஞானம் இன்றைக்கும் வியக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த கண்ணி எங்கே இருக்கிறது என்று இன்னொரு சிலந்திக்கு தெரியாது. இன்னொரு சிலந்தியால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை உருவாக்கிய சிலந்திக்கு மட்டும்தான் தெரியும். அறிவியலின் பேராற்றல் அது. இத்தனை ஆண்டுகளாக அறிவியல் ஆய்வு செய்து மனித உடம்பில் இருப்பது போல ஒரு துளி ரத்தத்தை மனித உடம்புக்கு வெளியே இருக்கிற சோதனை சாலையில் உற்பத்தி செய்யவே முடியவில்லை.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒவ்வொருத்தர் உடம்புலயும் 8 லிட்டர் 10 லிட்டர் ரத்தம் இருக்கு. எல்லா மனித உடம்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த குருதியின் ஒரு துளியை ஒரு சோதனை சாலையில் உருவாக்க முடியவில்லை. ஒரு மனிதனின் உடம்பிலே இருந்துதான் வாங்கி இன்னொரு உடம்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. தண்ணீரில் என்ன இருக்கிறது? H2O. இரண்டு மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் இருக்கிறது, ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் இருக்கிறது. இரண்டு மூலக்கூறுகள் ஹைட்ரஜனையும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனையும் சேர்த்தால் ஒரு துளி தண்ணீர் வந்து விடுமா என்று விஞ்ஞானம் முயற்சித்து பார்த்தது. தண்ணீர் வந்து விட்டது. ஆனால் இரண்டு மூலக்கூறுகள் ஹைட்ரஜனையும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனையும் ஒன்று சேர்த்து ஒரு துளி தண்ணீரை உருவாக்குவதற்கு $1,300 தேவைப்படும். எனவே மனிதனால் தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது. வானந்தான் கொடுக்க வேண்டும். நம்ம விசும்பின் துளி வீடில் மல்லால் மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பது அறிவது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒரு சுழற்சி பாருங்கள். மழை எங்கே இருந்து வருகிறது? வானத்தில் இருந்து வருகிறது. வானத்திற்கு மழை எங்கே இருந்து வருகிறது? கடல் நீர் ஆவியாகும். அதுதான் உண்மை. கடல் நீர் ஆவியாகி மேகங்களாகி ஈர்க்கப்பட்டு காற்றின் விசையால் நிலப்பரப்புக்கு வருகிறது. அப்படி கடல் நீர் ஆவியாகி, நன்றாக கவனியுங்கள், கடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகங்களாகி குளிர்ந்து எங்கே விழுகிறது? மலைகளின் மீது விழுகிறது. மலைகள் வெறும் பாறைகள் அல்ல. விஞ்ஞானம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது, மலைகள் பஞ்சு பொதிகள். மலைகள் விழுகிற தண்ணீரை எல்லாம் குடிக்கும். உங்கள் கண்களுக்கு தெரியாது. பார்ப்பதற்கு கல்லு போல இருக்கும், பார்ப்பதற்கு அப்பாவை போல இருக்கும், பாறையாக இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பெய்த மழை நீரை எல்லாம் குடித்து வைத்து விட்டு உள்ளே வைத்திருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேற்றும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாறைகள் வெளியேற்றுகிற தண்ணீர் தான் சிறு அருவி ஓடைகளாகி சிறு ஓடைகளாகி சிறு ஓடைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாகி அந்த நதி இன்னும் சில நதிகளோடு சேர்ந்து பெருநதியாகி அது மலை உச்சியில இருந்து கீழே விழுகிற போது அதுக்கு பேர் என்ன? அருவியாகி சமவெளிக்கு வந்து ஓடி திரும்ப எங்க போகிறது? கடலுக்கு போகிறது. அப்படியானால் திரும்ப கடலுக்கு தண்ணீர் போகாவிட்டால் கடலிருந்து தண்ணீர் வருமோ? வரா. ஆனா நம்மால் சொல்றான், கடலில் போய் வீணாக கலக்கும் தண்ணீரை, அதெல்லாம் ஒண்ணு, அது கடல் கொடுத்த தண்ணீர். இங்கிருந்து தண்ணீர் போகிற போது, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து தண்ணீர் போகிற போது மலையில் இருந்து போகிற தண்ணீர் வெறும் தண்ணீராக போவதில்லை. இங்க இருக்கிற தாவரங்களை, இங்க இருக்கிற சிறிய உயிர்களை, இங்க இருக்கிற பூச்சிகளை, மண்ணிலே இருக்கிற சத்தை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு கடலுக்கு போகிறது. அதுதான் கடலில் வாழும் லட்சக்கணக்கான மீன்களுக்கு உணவு. ஒரு உயிர் சுழற்சி இருக்கு, அதுதான் அறிவியல். அதை மனிதன் கெடுக்க கூடாது. நீங்கள் வெறும் அணைகளை கட்டினால் திரைகளுக்கு இடையில் சமத்துவமின்மை ஏற்படும் என்று அறிவியல் இப்போது கண்டுபிடிக்கிறது. கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் போகாது. அது அறம் பிறந்த செயல் என்று விஞ்ஞானம் இப்போது கண்டுபிடிக்கிறது. செடிகள் இருக்கு, தாவரங்கள், இந்த உலகத்தில் தங்களுக்கான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளும் வலிமை பெற்றவை தாவரங்கள். கொஞ்சம் மண்ணு, தண்ணி, சூரிய வெளிச்சம் இருந்தா இலைகள் தங்களுக்கான உணவை தாங்களே தயாரிச்சு வேறாகி கிளையாகி விருட்சமாகி கனியாகி பழமாகி ஒரு மரம் அப்படி வருகிற போது அந்த மரத்தில் இருக்கிற இலைகளை சில விலங்குகள் சாப்பிடுகிறது. அந்த மரத்தில் இருக்க சில கனிகளை சில விலங்குகள் சாப்பிடுகிறது. அந்த மரத்தில் இருக்க காய்களை சில விலங்குகள் சாப்பிடுகிறது. சாப்பிடுதா? மனிதன் சில மரங்களில் இருக்கிற காய்களை சாப்பிடுகிறான், இலைகளை சாப்பிடுகிறான், கனிகளை சாப்பிடுகிறான், சமயங்களில் மரங்களையே சாப்பிடுகிறான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது கிண்டில் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: தானே உணவு தயாரிக்கும். மண்ணில் இருந்து, சூரிய வெளிச்சத்திலிருந்து, தண்ணீரில் இருந்து தாவரங்கள் உணவு தயாரிக்கிறது. அதை அடுத்த கட்டமாக விலங்குகள் உண்டு உயிர் வாழ்கிறது. அப்படி உண்டு உயிர் வாழும் விலங்குகள்

0: அவன் கொண்டு போய் புதைக்கிறோம், மண் என்ன செய்கிறது? தின்று விடுகிறது. ஒரு விலங்கு இறந்து போகிறது, புதைக்கிறோம், மண் என்ன செய்கிறது? சாப்பிடுகிறது. இறந்து போன எதை நீங்கள் மண்ணில் புதைத்தாலும் மண் தின்று விடும். தின்னுமா திங்காதா? திங்கும். ஆனால் ஈரப்பதம் உள்ள விதைகளை மண் திங்காதா? மண் தின்னுமா? அதுக்கு என்ன கொடுக்கும்? எல்லாவற்றையும் தின்னும் மண், எல்லாவற்றையும் தின்னும் மண் விதைகளுக்கு தின்ன கொடுக்கும். அது ஈரமுள்ள விதையாக இருந்தால் தின்ன கொடுக்கும். வறுத்த விதை வளராது, அறுக்காத விதைதான் வளரும். எல்லாவற்றையும் தின்ன தெரிந்த மண்ணுக்கு எதை தின்னக்கூடாது என்பதும் தெரிந்திருக்கிறது. அதனால யாரையாவது திட்டும் போது அவன் ஒரு மண்ணு பயன்னு சொல்லிடாதே. மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. எதை உண்ண வேண்டும் என்று மண்ணுக்கு தெரியும், எதை உண்ணக்கூடாது என்று மண்ணுக்கு தெரியும். ஈரமுள்ள விதைகளை மண்கள் ஒருபோதும் சாப்பிடாது. மண் அதை தின்னாது என்பது மட்டுமல்ல, அதற்கு தின்ன கொடுத்து உயிராக்கி அதை செடியாக்கி மரமாக்கி உயிர்ப்பிக்க செய்யும். இது எல்லாவற்றையும் கண்டறிந்து எழுதியது எது? அறிவியல் புத்தகம் தான். இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்த அறிவியலின் பயனாக நமக்கு தீமைகள் இருக்கிறதா? இருக்கிறது. ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள், யுத்தங்கள், ரசாயனங்கள். ஐக்கிய நாடுகள் சபை தெரியும் தானே, உலக சமாதானத்திற்காக உலகத்தின் ஒரே அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. ஜெனீவாவில் இருக்கிறது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் வாசலில் ஒரு சிற்பம் இருக்கிறது. என்ன சிற்பம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாற்காலி. நாற்காலியா? நான் அருகே போய் பார்க்கிறேன். அந்த நாற்காலியில் மூன்று கால்கள் தான் இருக்கிறது, நான்காவது கால் இல்லை. நான் கேட்டேன், இது என்ன நாற்காலி? அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், மனிதன் அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்தில் இன்னொரு மனிதனை பழிதீர்க்கும் பொருட்டு போர் முனைகளில் தரையில் கண்ணி விதிகளை பதிக்கிறான். கண்ணி விதிகளை மிதிச்சாதான் கால் போயிடும். கால் மட்டும் போயிடும், ஆனா உயிரோடு இருக்கும். விஞ்ஞானம் கண்டுபிடித்த கண்ணி விதிகளால் கால்களை இழந்த மனிதர்களுக்கு எதிராக உலகத்தில் கண்ணி விதிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஒரு கால் இல்லாத மூன்று கால் இருக்கும் ஒரு நாற்காலியை ஐக்கிய நாடுகள் சபை வைத்திருக்கிறது என்றால் விஞ்ஞானத்தின் தீமையை அந்த நாற்காலி உங்களுக்கு சொல்லிவிடும். எல்லாவற்றையும் கடந்து நான் நிறைவாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன கண்டுபிடித்தாலும், எத்தனை மகத்தான கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு வந்தாலும், அந்த கண்டுபிடிப்புகளுக்கு மனிதன் அடிமையாக கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடித்ததுதான் மொபைல், an instrument for communication. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடித்த கருவி. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு மொபைல் வச்சிருக்கான், எவனும் அவங்க கூடயும் பேசுறதில்லை. பேசுவதற்கும் தகவல் சொல்வதற்கும் கண்டுபிடிக்க வேண்டிய வாழ்நாளில் ஒரு நாளில் தேவை கருதி சில நிமிடங்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவிக்கு அடிமையாகி அவமானப்பட்டு படிக்காமல் நேரத்தின் மதிப்பு தெரியாமல் உடன் இருக்கும் மனிதர்களின் அன்பும் அக்கறையும் தெரியாமல் மனைவியோடு பேசாமல் குழந்தையோடு பேசாமல் வளர்க்கிற நாயை கொஞ்சாமல் வீட்டில் இருக்கிற பூனைக்கு சோறு வைக்காமல் பேப்பர் படிக்காமல் புத்தகம் படிக்காமல் அலைபேசிக்குள்ளேயே தலையை அமிழ்த்தி இருக்கும் மனிதன் கிரந்தவன் என்று நான் கருதுகிறேன். அவன் தான் கண்டுபிடித்த கருவிக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொல்கிறேன். அப்படி ஆகக்கூடாது. என்ன கண்டுபிடித்தாலும் எது கண்டுபிடித்தாலும் நாம் அதன் எஜமானர்களே தவிர நாம் அதன் அடிமைகள் அல்ல. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மூன்று வேளை பசியான உணவும் உடுத்துவதற்கு மாண்புடைய உடைகளும் இருப்பதற்கு ஒரு சிறிய வீடும் தான் எல்லோருக்குமான இலக்கு. அது எல்லோருக்கும் தருவது அறம். அது எல்லோருக்கும் உண்டாக்க வேண்டிய ஒரு சமூகத்தின் கடமை. அதற்கு அறிவியலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஒரு சமூகம் பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் துரை. நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன். என் வயசு 56 ஆகுது. நான் பிறந்த ஊர் வெந்நீர் வைக்கால், முதல் தொர்சீடு. வளர்ந்ததெல்லாம் கீழக்கரையில் வளர்ந்தேன். அப்புறம் பாமனுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. பாமனுக்கு வந்ததுலேருந்து பாமனில் தான் வாழ்க்கை வரலாறு எல்லாமே. படிப்பையும் விட்டாச்சு, டெய்லர் இதுலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் சொந்தத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு 19 வயசுலாம் டெய்லரிங் கடை தனியாக சொந்தத்துலேயே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டு, கடை வச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் அந்த பாமன் பாலம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்ட ஆரம்பித்ததில் வந்துக்கிட்டு நிறைய புயல் ஒன்று உருவாகி ரொம்ப சேதமாகி போச்சு. அதனால் அந்த நீலகண்டன பரதர்சனங்கிற ஒன்று வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டர்னால பண்ண முடியாது அப்படின்னு நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு கொடுக்க முடியாம தான் வேறு கான்ட்ராக்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் மறுபடியும் வேலை பார்த்து தான் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணேன். அந்த இடம் சும்மா சாதாரண ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. வந்துக்கிட்டு எல்லா மண் கொண்டு வந்து குமிச்சு தான் அந்த இடத்த அவ்வளோ உயரப்படுத்தினாங்க. ரொம்ப சிரமமான வேலை தான். ஒரு 4-5 டிப்பர் லாரி ஓடிக்கிட்டே இருக்கும், மண் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரீச் ஸ்பிரிட்டில் வந்துக்கிட்டு போய் விளையாடுவதில் செருக்கி விளையாடுறது. அப்போ மண் தானே, ஒரு பக்கம் கொட்டுவாங்க, ஒரு பக்கம் செறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தடுப்பு வச்சு இது பண்ணுவாங்க, தடுப்பு வச்சு அப்புறம் குவிப்பாங்க. அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இது பண்ணாங்க. திருப்பு விழாக்கெல்லாம் போனோம், அப்படியே திருவிழா குளமாக இருந்துச்சு பாமன் பாலமே. ஒரு ஆள் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் நெரிசு. அந்த கரையில் ஓப்பன் பண்ணி தான் ராஜிகாந்தி திருப்பலாம் வந்தார். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஊர் கூட்டமே அந்த பாலத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தை அந்த பாலம் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரியான நெருக்கடி. போயிட்டு வந்தாங்க அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. பாலத்தில் கம்மியான வண்டி தான் இயக்குனாங்க. அப்போ வந்துக்கிட்டு இதுவரை திருவள்ளுவர் பஸ் வந்துக்கிட்டு மண்டபம் வரை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ராமேஸ்வரம் கிடையாது என்ன, ஆனால் ராமேஸ்வரம்னு போர்டு போட்டு வருவாங்க, ஆனால் மண்டபத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பாலம் பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு திருவள்ளுவர் வண்டி வந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்று கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடை.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆதியிலே அஞ்சலி தேவியடா, பிளாக் அண்ட் ஒயிட். மிடில் சரோஜா தேவியடா, கேவா கலரு. அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானடா,
2: ஈஸ்டர்ன் கலர்ரா.
1: சிம்ரானி நம்ம பையனடா. ஏப்பா
3: ஏப்பா
1: ஏப்பா
3: ஏப்பா
1: வந்தாச்சுப்பா.
3: எங்கப்பா
1: எங்கப்பா.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: டைட்டானிக் காதல்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
3: ஆஹா ஓஹோ.
2: சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே.
1: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
2: சந்தியாவின் கலர் என்ன பிள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாது, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ம பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிருங்க.
1: ஓகேக்கா. அதாவது நேத்தே நான் சொன்னேன்ல, அதாவது இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது, அதாவது 7:30 சரியா. இதில் நம்ம இந்தியா சார்பாக எத்தனை பிளேயர்ஸ் போகிறாங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சங், அக்ஷர் பட்டேல், பும்ரா, இஷன் கிஷன், வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் முகமது நபி, குல்தீப் தான், ரஷித் கான், நவீன் உல்ஹா இவங்க எல்லோரும் நல்ல விளையாடுற பிளேயர்ஸ். இவங்க வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பதிலாக விளையாட போகிறாங்க. மொத்தம் 3 மேட்ச் நடக்கும்க்கா. அதில் இந்தியா நேற்று ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதாவது 156 ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தாங்க. இது நம்ம இந்தியா 157 அப்படின்னு ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்கல்ல, அதில் வெற்றி மோத வெற்றி. இப்போ நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கார்த்திகாக்காவுக்கு பர்த்டே.
0: சரி ஓகே, இன்றைக்கி வந்து இன்னொருத்தவங்களோட பேர்தே கூட தான், அதாவது திரைப்பட நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட பிறந்த நாளும். இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற முன்னணி திரைப்பட நடிகை இவங்க தான். இவங்க வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்புறம் இந்தி மொழிகளெல்லாம் படங்கள் வந்து பல ஆண்டுகளாக நடித்து வராங்க. படையப்பால வந்து நீலாம்பரி கதாபாத்திரம், அதே மாதிரி பாகுபலியில் சிவகாமி தேவி அந்த கதாபாத்திரம், அப்புறம் ஜெயிலர்லேயும் தன்னோட 15 வயசில் வந்து இவங்க நடிக்க தொடங்கியிருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க வந்து திரையில வந்து தொடர்ச்சியாக வந்து நடித்து வராங்களாம். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
1: அதாவது நான் வந்துட்டு அழகிய பன்றிக்குட்டி அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று வாசிக்கிறேன்.
0: சரி, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் இந்த புக்கில் நம்ம ஜான்ஹோரே தம்பி என்னெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்?
1: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு தெரியலையேக்கா.
0: இன்னைக்கு வந்து பொது அறிவு அந்த கேள்விகளை கேட்டு தான் விளையாட போகிறோம். அப்படி வந்து முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய நதி எது? இது உங்களுக்கு தெரியுமா?
1: எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். நான் நினச்ச ஆன்சர் கரெக்டாக என்னன்னு தெரியல.
0: சரி, அதை வந்து நம்ம நேயர்கள் மூலமா தெரிஞ்சுப்போம். நம்ம ஜான் ஹோரே தம்பிக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியுமா, ஆனால் அது கரெக்டா தவறா அப்படின்னு உங்கள் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய நதி உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 டு 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 டு 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 தேதி வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என் பேர் மரிய சாந்தி. எனக்கு 63 வயசு ஆகுது. நான் வடக்கு தெருவில் வசித்து வருகிறேன். 67 கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால சொல்லவே முடியாது. நான் பட்ட வேதனை கஷ்டம் சொல்ல முடியாது. நான் 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய தொழில்னா, நான் வந்து அப்பா கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போய் அந்த வத்தை கடத்திட்டாங்க. நான் அந்த என் பிள்ளைய, ரெண்டு பிள்ளைய சின்ன பிள்ளை இருக்கும்போது வத்தை கடத்திட்டாங்க. வத்தை கடத்த அந்த கட்டின சரக்கை போய் நான் காய வச்சு ஒரு வியாபாரிக்கு போட்டு என் பிள்ளைகளை காப்பாற்றி அதுகளை வச்சுக்கிட்டு நான் வந்தேன். நான் எங்கள் அப்பா என்ன இருந்திருந்தா என்னைய கடக்கால இருந்தே எனக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த பொறுப்பாக நான் கடக்காலைக்கே போனேன். 6 குழந்தை பெற்றேன். 6, எனக்கு 3 பொண்ணு 3 பையன். அது அந்த பிள்ளைதான் எல்லாமே சாக்கு போடும், அது போடும், எல்லாம் செய்யும். பூச்சி பூச்சிக்காரன்ட்ட சாக்கு போடும், சாக்கு அள்ளி போடும், எல்லாமே அது செய்யுங்க. எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய 3 பெண்ணு தான். பையங்க சின்ன சின்ன பையங்க, உழைக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. 4வது பையன், 5வது பையன், 6வது பையன். அப்போ விடியோத்தினால வேலை நாங்கள் 5 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த கருவாடை காய வச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு வச்சுட்டு பதமா இருக்கிற கருவாடுகளை காய வச்சுட்டு மழையில ரொம்ப மழைன்னா ஓவரா வேலை இருக்கும். புழு புளுத்துரும் நல்லா வேலை இருக்கும். ஒரு தடையே 6 மணிக்கு மிளக்கலாம் இங்கே வரும். எனக்கு பெண்கள் நிறைய பேர் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. பெண்கள் காயப்படுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் அங்கே நம்ம கடற்கரைக்கு ரொம்ப ஓவர் இல்லை. இப்போ மோசம் அவ்வளோ வேறு போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. சமையல் பொம்பளை தான் சமைக்கணும்ப்பா. சமைச்சு கஞ்சி போன கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும், ஆட்களுக்கு எல்லாம் பண்ணணும். அது பட்டம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த டார்ச்சர் அதிகம். அதையும் தாண்டி நான் நீஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு மனுஷியாக வந்தேன். ஆனால் நல்லா தான் பொழைச்சேன். பொழைக்கலைன்னு சொல்லலை. யார்கிட்டையும் போய் சோத்துக்கோ கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ யார்கிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, துணி இல்லை, அது இல்லைன்னு கேட்டது கிடையாது. என்னுடையது கொண்டு என்னுடைய ஊக்கத்தை கொண்டு தான் நான் அதுமே எல்லாம். ஆனால் அனைத்து பேருக்கும் நான் உதவியாக இருந்தேன். கணவருடைய அன்பு கிடையாது, கணவருடைய உழைப்பு கிடையாது, கணவருடைய சொத்து கிடையாது. ஒரு முதலில் அவன் எனக்கு தந்துட்டு போகலை. என் கையை ஊண்டி தான் நான் கரணம் பாயும். அரிசி வாரம் பார்த்தேன், ஜவுளி வாரம் பார்த்தேன். என்னால் முடிஞ்சது எந்த தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான்ஹோரே.
2: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
3: அதாவது பொது அறிவு தான் விளாடுறோம். நம்ம வந்துட்டு இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய நதி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம்.
2: சரி, அதுக்கு பதில் சொல்றதுக்காண்டி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? உங்க பேரு சொல்லிருங்கண்ணா.
4: என்னோட பேரு கார்த்தி.
2: கார்த்தி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து கேமுக்கான ஆன்சர் தெரியுமாண்ணா?
4: இந்தியாவிலே மிகப்பெரிய நதி.
2: ஆமாண்ணா.
4: எதுண்ணா
2: சொல்லுங்கண்ணா.
4: பிரம்மபுத்திரா நதி.
2: இல்லண்ணா.
4: இல்லையா?
2: ஆமாண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. நம்ம எல்லாருக்குமே அந்த நதி தெரிஞ்சிருக்கும்னா. சரி, ஓகேண்ணா. நம்ம கார்த்தி அண்ணாவுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கும் அந்த நதி தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை நீங்க சொல்லலாம். சரி, இப்ப நீங்க வந்து புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா. அழகிய பந்தைக்குட்டி, இதுதான் நான் வாசிக்கிற புக்கோட பேர். இது உதய சங்கர் தான் எழுதுனாங்க. அதிசய புல்லாங்குழல். மூங்கிலூர் கிராமத்தில் உள்ள சிறுவன் ஆனந்து பள்ளிக்கு போயிருந்தான். விடுமுறை நாட்களில் அப்பாவுக்கு துணையாக ஆடு மேய்ப்பான். அன்று அப்பா வரவில்லை. அவன் மட்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டு மூங்கில் காட்டுக்குள் போய்விட்டான். மூங்கில் காட்டின் யானைகளும் புலிகளும் பாம்புகளும் நரிகளும் அதிகமாக வாழ்ந்தன. அதனால் அந்த காட்டுக்குள் யாரும் செல்வதில்லை. எப்போதாவது யானைகள் கீழே இறங்குவது கரும்பு தோட்டத்தில் கரும்புகளை சாப்பிடும். எப்போவாவது புலிகள் கீழே இறங்குவது ஆட்டை கொன்று தூக்கி கொண்டு சென்று விடும். எப்போவாவது நரிகள் கீழே இறங்கி வந்து கோழிகளை.
2: அதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம், நல்லா இருக்கீங்களா கார்த்திகா?
2: நாங்க நல்லா இருக்கோம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
5: நல்லா இருக்கேன். யாசின் பேசுறமா, பாமல்ல இருந்து.
2: ஓகேக்கா, ஓகேக்கா. கேம் கேட்டுட்டு இருக்கீங்க.
5: போகுது, எப்படி போகுது?
2: ரொம்பவே சூப்பரா போகுதுக்கா.
5: சரிவா சரிவா.
2: எனக்கு
5: கேள்வி கேட்டிருந்தீங்க,
2: இந்தியாவின் மிக பெரிய நதி எதுன்னு சொல்லிருங்கக்கா.
5: கங்கை.
2: கங்கை, கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: எனக்கு வனத்து வனத்து போல வந்து ரோஜா பூ மலைக்கட்டி.
2: ஏதாவது கொஞ்சம் புது பாடலா கேளுங்களேக்கா. இல்லக்கா, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான நிகழ்ச்சி தானக்கா, அதனால 5-7 வந்து
5: பிடிச்ச பாட்டு வந்து போடுங்களேன்.
2: ஓகேக்கா. நம்ம யாசின் அக்காவுமே ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நம்ம கூட கலந்துக்கிட்டு கரெக்டான பதிலையுமே சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா இப்ப வாசிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. கிராமத்து மக்கள் அந்த சிறுவனிடம், அதுக வாழ்ற இடத்துலதான் நம்ம குடியிருக்கோம், நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும் என்று பேசிக்கொள்வார்கள் என்று ஆனந்து அந்த மூங்கில் காட்டுக்குள் போய்விட்டான். ஆடுகள் முதலில் தங்கின, அங்கிருந்து வர தயங்கின. இதுவரை போகாத இடம் என்று எச்சரித்தன. மே மே என்று கத்தின. ஆனால் ஆனந்து அதை கவனிக்கவில்லை. உள்ளே மூங்கில் காடுடன் அடர்த்தியாக இருந்தது. கல் மூங்கில், முள் மூங்கில், முள்ளில்லாத மூங்கில் என்று விதவிதமாக இருந்தது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். நான் கேட்ட கேள்விக்கு மெசேஜ் மூலியமாகவுமே நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. தென்காசியிலேருந்து செல்வன் அண்ணா கங்கை நதின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாமன்லேருந்து ஃபாத்திமாக்கா அவங்களுமே கங்கை நதின்னு கரெக்டாக சொல்லிட்டு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்லேருந்து பட்டாம்பூச்சி அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிக்கா. அடுத்தது வந்து ராம்நாட்டிலேருந்து எஸ்தர் அவங்களுமே வந்து கங்கை நதின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. மூணு பேருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நான் என்னோடய தகவலையுமே சொல்லிடுறேன். பல வகைகளில் ஒரு சிலரோட விருப்பமான பழங்கள் லிஸ்ட்டில் வந்து கொய்யா பழமும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்சது கொய்யா வகைகள்னால் ஒன்று சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரோஸ் கலர், அதாவது ரோஸ் கலர் கொய்யா பழம், அப்புறம் வந்து வெள்ளை கலர். ஆனால் இதை தவிர பீட்ரூட் கொய்யான்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை பழமும் இருக்குது. இதோட பேர் வச்சே இது வந்து பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும்னு தெரியுது. அதே மாதிரி சதை பகுதிகளும் சிவப்பு ஊதா நிறமாக தான் இருக்கும். இது சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தானான்னு வந்து பல பேர் பயப்படலாம். அந்த பயம்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி இதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது. இயற்கையாகவே வந்து இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால வந்து உடம்போட இரத்த ஓட்டம் சீராகும். இதனால் வந்து இரத்த சோகை பிரச்சனையுமே தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகை கொய்யால் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு வந்து ரொம்பவே கம்மி தான். அதனால் சர்க்கரை நோயாளியுமே இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி இருக்கிறனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதை தவிர வந்து பீட்ரூட் கொய்யா இலைகள், அப்புறம் வந்து பழங்கள் பல்வலி ஈறு சார்ந்த பிரச்சனைகளையுமே குறைக்க உதவுமா. சிறுநீரக கற்கள் உள்ளவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் மருத்துவரோட ஆலோசனை தேவை. மீது எல்லாருமே வந்து இந்த பழத்தை நம்ம நார்மலாக எல்லா பழமும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடலாமா. சுகர் பேஷண்ட் கூட இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி கேமை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
3: ஓகேக்கா. இன்றைக்கி வந்துக்கிட்டு பொது அறிவு அந்த கேம் தான் விளாட்றோம்.
2: சரி ஓகே. அடுத்ததான் உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டோட தலைநகரம் உங்களுக்கு தெரியுமா?
3: தமிழ்நாட்டோட தலைநகரம் தெரியலே.
2: சரி ஓகே. நேயர்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஃபாத்திமா அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:36 ஆயிருச்சு. சரி, இப்போ வந்து நீங்க என்ன புக்கு வாசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிருங்க.
3: ஓகேக்கா, அதாவது அழகிய பன்றி குட்டி தான் வாசிக்கிறேன். இப்போ நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கக்கா?
4: இன்னைக்கு
2: வந்து நம்ம பொது அறிவு கேள்விகள் கேட்டுதான் விளையாடுறோம். உங்களுக்கான கேள்வி வந்து, தமிழ்நாட்டோட தலைநகரம்?
4: சென்னை.
2: கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 6th C.
2: சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: பவளமல்லி.
2: பவளமல்லியா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஓகே. எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு நன்றி.
4: Thank you.
2: கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் தெரியுமா சென்னை தான்னு?
3: தெரியும் கா, நீங்க கேள்வி கேட்டப்ப எனக்கு தெரியும்.
2: சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஓகே கா. அந்த இசை புல்லாங்குழலில் ஒரே ஒரு துளையில் இருந்து வந்தது. அதை கேட்டதும் கோபமாக வந்த கொம்பன் யானை அப்படியே நின்றது. இசைக்கு தன்னால் தலையை ஆட்டியது. இது என்ன மாயம், ஒரு துளையிலிருந்து இப்படி இசை வருமா என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருந்தது அவனுக்கு. அவன் அந்த அதிசய புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போனான். அதை பத்திரமாக கூரையில் வைத்தான். அடுத்த நாள் இரவில் ஊருக்குள் புலி இறங்கி விட்டதாக செய்தி பரவியது. அவன் அதை அந்த புல்லாங்குழலை அவன் ஊத ஆரம்பித்ததுடன் அந்த ஒளிந்து வைத்திருந்த அந்த புலி வெளியே வந்து பூனை குட்டி போல் அவன் முன்னாடி வாளை ஆட்டிக்கொண்டே இருந்தது. மற்ற அனைவரும் அசந்து விட்டனர். அன்றிலிருந்து ஆனந்த் அதை கீழே வைப்பதே இல்லை. எப்போதும் அதை வைத்து கொண்டே இருப்பான். அதே போல ஒரு நாள் நள்ளிரவில் கூட்டமாய் கோழிகளை பிடிக்க வந்தது குள்ளநரி கூட்டம். ஆனந்த் கையில் வைத்திருந்த அதிசய புல்லாங்குழலை 3 துளையிலிருந்து வந்த இசை கேட்டன. அப்படியே நாய்க்குட்டிகள் போலே திரும்பி சென்றன. பாம்புகள் அப்படிதான் புல்லாங்குழலில் 4 துளைகளிலிருந்து வந்த இசையை அது கேட்டு ஒரு புழுவை போல் அங்கிருந்து தப்பித்து ஓடின. ஆனால் ஆனந்த் இந்த அதிசய புல்லாங்குழலை அவனுக்கு கிடைத்திருப்பது வேறு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் அதுவரை அந்த புல்லாங்குழலை வாயில் வைத்து ஊதியே பார்க்கவில்லை.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோன்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பொது அறிவு வினா விடைகள் தான் விளையாண்டுட்ருக்கோம். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஏதாவது கேள்வி கேட்போம்னு?
3: கேள்வி இருக்குக்கா எனக்கு.
2: அப்போ கேட்டுடுறீங்களா நீங்களே?
3: கேட்டுறேங்கக்கா. அதாவது உலகத்திலே ரொம்ப பெரிய விலங்கு அப்படின்னா என்ன? இது வந்துட்டு ஒரு கடல்வாழ் ஒரு உயிரினம். நான் க்ளூவும் கொடுத்துட்டேன்.
2: சரி, ஓகே. உலகத்திலே பெரிய விலங்கு?
3: ஆமாங்கக்கா.
2: இது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினமா? உங்களுக்குமே இதுக்கான பதில் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் என்னோட தகவலையுமே நான் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தைகளுக்கு பேட் டச்சோ ஏதாவது கேலி கிண்டலோ நடக்கிற பட்சத்தில் முதல்ல வீட்டில் சொல்ல வந்து ஒரு விதமான தயக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதையும் மீறி சொல்கிறப்போ ஒரு சிலர் வந்து குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை தவறுகளை வந்து தவறுகளாக சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அதை என்றைக்குமே வந்து பெற்றோர்கள் மேலே நம்பிக்கையை வந்து தேடித்தராது. ஒருத்தர் நம்பி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் அவங்க மூலமாக எடுக்கப்படுங்கிற மாதிரி அதுதான் நல்லது. இது வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறவங்க ஆண் குழந்தைங்களுக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். அதாவது பெண்களை எப்படி மரியாதையாக நடத்தணும், எப்படி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சமாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, அது அம்மாக்களோ இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கைகளை நடத்துகிற மாதிரி மற்றவங்களையுமே நினைக்க வந்து சொல்லி கொடுக்கணும். பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே போனாலும் அதை தடுக்கக்கூடிய பவர் பேரண்ட்ஸுக்கு வந்து இருக்குது. அதுவும் இப்போலாம் வந்து டீனேஜ் பசங்களே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கேலி கிண்டல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி வந்து சின்னதாக தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தவறான பழக்கங்களை ஈடுபட வைக்கலாம். பெண் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து ஆண் குழந்தைங்களை சரியாக வளர்க்க வேண்டியது அவசியம். சரி, அடுத்ததாக நாங்கள் கேட்ட கேள்வியுமே இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
3: ஓகேக்கா. உலகத்திலே இருக்கிற ரொம்ப பெரிய விலங்கு, அதாவது கடல் வாழ் உயிரினம் இது.
2: சரி, உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய விலங்கு, இது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினம். கடல்லே எது பெருசாக இருக்கோ அதை சொன்னால் கூட அது சரியாக தான் இருக்கும். என்ன ஜான்கோரே?
3: ஓகேக்கா.
2: சரி, உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைன்னா நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்க நல்லா இருக்கோம்னா. நீங்க எப்படினா இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போனுச்சு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் எல்லாம்?
3: ரொம்பவே சூப்பரா தானா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?
5: உங்களுக்கான
3: கேள்வி வந்து இப்ப நம்ம ஜான் ஹோரேட் தம்பி கேப்பாங்கண்ணா.
4: இருக்கவே பெரிய ஒரு கடல்வாழ் உயிரினா என்னடா?
5: இது வந்து நீல திமிங்கலம்.
3: கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
5: எனக்கு வந்து சித்திரம் பேசுதறி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து வால மீனுக்கு விலங்க மீனுக்கு கல்யாணம் அந்த பாட்டு.
3: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
5: ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. ரொம்ப நாளாச்சு இந்த சாங் கேட்டு, அதனாலதான் செலக்ட் பண்ணி வச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேக்குறீங்க. இந்த ஆன்சரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
5: வாய்ப்பா, இருவருக்கும் நன்றி.
3: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து கரெக்டான பதிலையுமே சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மெசேஜ் மூலியமாகவுமே ஒரு ரெண்டு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க. நான் அப்பளே சொன்ன மாதிரி தென்காசி அண்ணா செல்வன் அண்ணா வந்து

0: தென்காசியில இருந்து செல்வன் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, நீல திமிங்கலம் அப்படின்னு. அப்புறம் வந்து ருபன்சி அக்கா அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க, நீல திமிங்கலம்னு. ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்களுக்குமே நன்றிக்கா, நன்றினா. சரி, இப்போ நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஓகேக்கா. அவன் அடுத்ததாக ஒரு இசை ஒன்று வாசித்தான். அது ஏழு துளையிலிருந்து இசை புறப்பட்டது. அப்படியே ஒரு இசை யாரும் கேட்டதில்லை. ஊர் மக்கள் மயங்கி நின்றனர். வீடுகளில் இருந்த பண்ட பாத்திரங்களும் அப்படியே நடந்தன. தெருக்களில் எரியும் தெரு விளக்குகள் எல்லாமே நடந்து அவன் பின்னாலே வந்தனர். மனிதர்களும் அவன் பின்னாலே வந்தார்கள். ஆடு, மாடு, கோழி அனைத்தும் பின்னாலே வந்தது. ஆனந்த் மூங்கிலூர் மடைவடி ஆரத்திலிருந்து வெகு தூரமாய் அழைத்து சென்று ஓரிடத்தில் புல்லாங்குழல் இசை அதுவே நின்றது. ஆனந்த் ஊதினாலும் இசை வரவில்லை. உடனே எல்லோரும் அப்படியே நின்றனர். அதிலிருந்து இந்த இடத்தில் புது வீடுகள் கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். இதுக்கப்புறம் அவர்களுக்கு விலங்குகளின் தொல்லையே இல்லை என்று அவர்கள் அதிசய புல்லாங்குழலை வாழ்த்தினார்கள். அதிசய புல்லாங்குழல் திடீரென்று மறைந்து விட்டது. அதுதான் அந்த வேலை.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து நம்மளோட தகவல்களை தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வாசிக்கிற அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஹோம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பில் சமையல் தொடர்பான விஷயங்களை தாண்டி ஒரு சில குடும்ப விஷயத்தையுமே வந்து கற்றுக்கலாமா. ஆனால் வந்துட்டு அந்த ஒரு படிப்பை ஃபேமிலி அண்டு கம்யூனிட்டி சயின்ஸ்னு கூட சொல்கிறாங்க. பிஎஸ்சிலேயே வந்து படிக்கலாம். இந்த கோர்ஸை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்பம் அப்புறம் சமூக நலன் தொடர்பான ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். குழந்தை வளர்ச்சியில் தொடங்கி உணவு முறை, ஊட்டச்சத்து, ஆடை வடிவமைப்பு, ஒட்டு மொத்தமாக பல விஷயங்களை வந்து ஒன்று சேர்த்து தான் இந்த ஒரு படிப்பு இருக்குது. ஒவ்வொரு திறமையான விஷயங்களும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாகவே இருக்கும். ஃபுட் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து டயல் பிளான் செய்கிறது, ஊட்டச்சத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்கிறது, குழந்தைங்களுக்கான உணவு, வயசானவங்களுக்கான உணவு பராமரிப்பு, அடுத்ததான் வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டை, குழந்தைங்களோட மனநிலை வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. இதை தவிர ஆடை வடிவமைப்பு, குடும்பங்களோட செலவு திட்டம், வீட்டு மேலாண்மை, குடும்ப உறவுகள், அதுக்கப்புறம் மனிதர்களோட நடத்தை அப்படின்னு ஒட்டு மொத்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அறிவியல் முறையில் பாடங்களாக படிக்க முடியும். வேலை வாய்ப்புகளுமே வந்து பல துறைகளில் இருக்கான். டெக்ஸ்டைலு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், டீச்சிங்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எக்கச்சக்க வேலை வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்?
1: அடுத்த கேள்வி வந்துட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குக்கா.
0: சரி, சொல்லிடுங்க.
1: இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மரம் அப்படின்னா என்ன?
0: இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மரமா? சரி, ஓகே. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மரம் அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கும் தெரியும்னா, 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். நீங்களுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: பை பைக்கா.
0: பாய் பாய். அடுத்ததான் நம்ம சந்திரசேகரனா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: முகமது சாதிக்.
3: நம்ம 6 to 7 பேசுறதுக்காண்டி நம்ம கூட இப்ப சாதிக் தம்பியும் இருக்காங்க. சரி, நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
4: துப்பரும் சேகன், இது சிறார் நாவல். சொக்கன், ஏஎன் சொக்கன் அவங்களாலதான் இயக்கப்பட்டிருக்கு. வானம் பதிப்பவங்க அவங்களாலதான் பதிக்கப்பட்டிருக்கு. இது யாருக்காச்சும் வேணா கால் பண்ணுங்க.
3: 91 76 54 99 91. இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 91 76 54 99 91. சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ஆ,
3: சரி. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
4: தெரியலையக்கா, நான் இப்போ தான் வந்திருக்கேன், நீங்களே சொல்லிடுங்க.
3: இன்றைக்கி வந்து நம்ம பொது அறிவு கேள்விகள் கேட்டு தான் விளையாடுறோம். சரி, உங்களுக்கு தெரியுமா இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம் எது அப்படின்னு?
4: தெரியலையக்கா.
3: சரி, ஓகே. நேயர்களுக்கு இதே கேள்விதான், உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம் எது அப்படின்னு. 7094 43 99 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ஆ, வாசிக்க ஆரம்பிக்கிறேங்க்கா. எல்லாம் ஒழுங்கு கட்ட சென்று கொடுக்க கொண்டிருக்கும் நேரம் ராவணன் காணவில்லை. அதனதை எல்லோ நடிக்க வேண்டியா பெரிய பெரியனருக்கு ஓடிப்போயிறார் என்றால் அதுவாது பெரியனன் இன்றே நடக்கும் குலைவில் குழுவில் சென்று சேர்ந்துவிடும். இப்போது அவருக்கு பதிலே இன்று கிடைக்கவில்லை.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இந்த துப்பறியும் சேவகனை நம்ம சாதிக் தம்பி வாசிப்பாங்க. சரி, உங்களுக்காக நான் இன்னொரு கேள்வி கேட்கவா?
4: ஆ, கேளுங்கக்கா.
3: ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்கு?
4: ஒரு வருஷமாக்கா?
3: ஒரு வருஷத்தில் ஒரு மாசத்துல 30 நாள், 31 நாள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? 3000. 3000 நாள் வாழ்றீங்களா நீங்க?
4: முன்னாக்கா.
3: சரி, ஓகே. சரி, அப்புறமா யோசிச்சுட்டு வந்து சொல்லுவீங்களா? சரி, அடுத்ததான் நான் ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் வந்து அண்டர் வாட்டர் ஹாக்கி கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸ்விம்மிங் பூலில் அடிப்பகுதியில் விளையாடப்படுற ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ். இந்த விளையாட்டு வந்து 1954 இங்கிலாந்தில் உள்ள போட்ஸ் மவுத் அந்த இடத்துல வந்து ஆலன் ஃப்ளேக் அவங்களால் உருவாக்கப்பட்டுச்சு. குளிர்காலத்தில் வந்து கடலில் டைவிங் செய்ய முடியாதப்ப அங்கே இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக வச்சுருக்க இது வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. ரெண்டு டீம் ஒரு நீச்சல் குளத்தில் வந்து தரையில் ஒரு கனமான பக்கு, அதாவது ரப்பர், ஒரு சின்ன ஹாக்கி குச்சியை வந்துட்டு தள்ளிட்டு போய் ஆப்போசிட் டீம் கோல்குள்ளே வந்து போடணுமா. ஒவ்வொரு டீம்லேயும் மொத்தம் 10 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் குளத்துக்குள்ளே 6 வீரர்கள் மட்டுமே தான் விளையாட அலோவ் பண்ணுவாங்க. மீதமுள்ள 4 பேருமே வந்துட்டு சப்ஸ்டிடியூட் தான். இந்த போட்டி வந்து 15 நிமிடங்கள் கொண்ட 2 பகுதியாக விளையாடப்படும். நடுவில் வந்து 3-5 நிமிஷம் வர பிரேக்கு, மாஸ்க்கு, ஸ்னோர்கெல், ஃபின்ஸு, ஸ்கிட்டுக்கு இல்லைனா புஷர், அப்புறம் பாதுகாப்பு கவசம் இந்த கேம் விளையாட தேவை. பொதுவாக வந்து 25 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு நீச்சல் குளங்களில் இது விளையாடப்படுது. பக்கை ஹாக்கி குச்சியால் மட்டுமே தொடணும், கைகளாலேயோ கால்களாலேயோ தொடக்கூடாது. சரி, நான் உங்களுக்கு வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா?
4: ஆமாக்கா.
3: 1 மில்லியன் அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன்.
4: 1 மில்லியன், 1K
3: இல்லை, 1K 1000. ஓகேவா? நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். 1 மில்லியன் அப்படின்னா வந்து 10 லட்சம். 1 மில்லியன்னா எவ்வளோ?
4: 10 லட்சம்.
3: 10 லட்சம். சரி, அப்போ இதையும் நாளைக்கு நீங்கள் வந்து அம்மாட்ட கேட்டு வருவீங்களா,
4: இல்லை
3: யோசிச்சு சொல்லிடுவீங்களா?
4: எக்ஸாம் இதனால நான் படிக்கிறது இருந்துக்கா, அதுதான் லேட் பண்ணேன்.
3: சரி, ஓகே, இதை வந்து படிக்க தேவையில்லை, நம்ம நான் இப்போ சொல்கிற போது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? சரி, அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கான கேள்வி, பெரிய உலகத்திலேயே வந்து பெரிய மரம் அப்படின்னா என்னது? இதுதான் கேள்வி. 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OSAFM 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஜெயினத்தம்மா, என் வயசு 60, பிறந்தது இந்த ஊர் தான் பாம்பன். 1986 நடந்தது. பாலத்தில் மலையில் பெரும் காற்றும் புயலுமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வல்லாமல் அப்போ இது கப்பல் வந்து போட்டை இடித்து விட்டுருச்சு. அந்த கல்லை திண்டை இடித்து விட்டுருச்சு. பாலத்தை கிராஸ் பண்ணி விட்டுருச்சு. தூக்கு பாலத்தில் தான் என் மாப்பிள்ளை வேலைக்கு போனார். அந்த இடத்துல தான் அந்த பாலம் உடைஞ்சி நைட்டில் போவையில் தான் கை ஒடிஞ்சது வீட்டுக்காரர். இடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவசரத்தில் ஓடுனில் தான், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போனதில் தான் கையெல்லாம் ஒடிஞ்சிச்சு. அங்கே வந்து வேலை செய்ய வந்த மக்களோடு எங்கள்கிட்ட வந்து அரிசி தாங்க, மல்லி தாங்க, மிளகா தாங்க, கோதுமை தாங்கன்னு வந்து இலவசமாக ரேசங்களில் வாங்கினா வாங்கிட்டு போவாங்க. கடுமையாக வேலை வத்துச்சு மக்கள். அதிலோட எத்தனையோ இறந்துச்சு. கடைசி ஓப்பன் பண்ணையிலோட இன்ஜினியர் இறந்தார். வீடுகள்லாம் கொஞ்சம் மத்துவமாக தெரிஞ்சு, குடிசை குச்சி வளர்த்த இருந்துச்சு. சோவி கொடுப்போம், மாலு முடிப்போம். அந்த வல்ல வத்தைக்கோட நாங்கள் வந்து மிளகா அரைச்சி கொடுத்துருக்கோம். சாப்பாடு ஒன்று தருங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ நிறமையில் தான் இருந்தோம் இந்த ஏரியாவில். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சட்டியில் மிளகா மல்லியை கொண்டு வந்து அரைச்சி நாங்கள் கொடுப்போம். மிக்சிலாம் கிடையாது, இல்லை அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தோம். சுமாராக நாங்கள் வறுத்து கருகருன்னு அரைச்சி உருட்டி ஒரு சட்டியில் கொடுத்துருவோம். தேர் இங்கே இருக்குவார் மாட்டுக்கறி கடை. அங்கே நொண்டு இந்த வல்லங்க வத்தையெல்லாம் கட்டி கிடக்கும், வெட்டலாக இருக்கும். அதுக்கு பேர் சவுக்கை, இந்த இடத்துக்கு பேர் சவுக்கை. இதில் வெட்டலாக இருக்கும். எங்கள் வாசலில் நின்றால் கடல் தெரியும். வல்லங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க. அதுலேருந்து ஒரு சவுக்கை இருக்கும், அதில் படுத்து கிடக்குங்க. சவுக்கைன்னு சொல்கிறது கிரவுண்டை. இப்போ கிரவுண்டுங்கிறோம், அப்போ சவுக்கைம்போம். எப்போ வல்லங்க வந்து கட்டுவாங்க, தோணியை வந்து கட்டுவாங்க இந்த கடற்கரை சைடில். அங்கேருந்து வந்து மடி பொத்துங்க, மீனை கொண்டு வந்து கொடுக்குங்க கம்பெனிக்கு. போக்குவரத்துலாம் இப்படி கிடையாது, கம்மி, கூட்டம்லாம் கம்மி தான். எங்கே இந்த காற்று புயலுக்கெல்லாம் வந்து வல்லங்க வத்தையில் போனோம். இங்கேருந்து போய் மண்டபம் போவோம். 2, 3, 4, 5 கிட்டங்கி இருக்குது. இதெல்லாம் பூரா கிட்டங்கியில் ரேஷன் கடைகள் இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, தபால் ஆஃபீஸ் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சுங்கண்ணே. எல்லாம் இப்போ பள்ளியாசல்ல வீடு கட்டி வாடகைப்பட்டிருக்காங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: சிஆர்ஜே முகமது சாதிக்.
0: சரி, உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்ல?
1: அதுக்கு ஆமாக்கா, அதுக்கு யார் யார் பதில் சொல்லியிருக்காங்க? யாருமே பதில் சொல்லியிருக்கலக்கா.
0: மெசேஜ் மூலமா ஒருத்தவங்க பதில் சொல்லியிருக்காங்க. பூமா வேல், அவங்க வந்துட்டு
2: ஜெனரல் செர்மன் மரம்.
0: ஜெனரல் செர்மன் மரம். அப்புறம் ருபன்சியாக்கா, அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க ஜெனரல் செர்மன் மரம். ஆனால் இது இப்படி சொன்னால் யாருக்குமே தெரியாது, ஹைபெரியன் இப்படி சொன்னால் தான் தெரியும். அந்த உலகத்திலேயே பெரிய மரம் வந்து ஹைபெரியன். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆமாக்கா. அடுத்து துப்புரம் சேகரன்ல அடுத்த பகுதி தான் நான் வாசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பகுதிக்கு போகலாமா? வாங்க. மறுநாள் காலை ராவணன் வந்தார். அப்போ ராவணன்னா யாருன்னே தெரியுமே. பத்து தலை கொண்ட ராவணன். ஆரம்பத்தில் ஆசிரியர் அவரை எல்லோருக்கும் அறிமுகம் படுத்தினார். அவன் பாலு என்னுடைய சின்ன சித்தியின் வேறொரு நடக்க கம்பினில இருந்தான். இங்கேயே வந்திட பேச்சு சம்பந்திக்க இவனை பாருங்கள். அந்த பாலு அவன் என்னின் சொந்தக்கார பையன், அடிக்கடி நல்லாக படிப்பான் என்று ஆசிரியர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ராமணன் பாலு பரிமாதனாக ஓவியர். அன்னைக்கு என்னன்னா ராவணனை வில்லு குத்துறனால் அந்த வில்லை எடுத்துட்டு ராவணனை கதைக்கு ஏற்ப அவர் வந்தார். வண்ண மயனமான பின்னே எல்லாரும் மயக்கமடைந்தார்கள். அப்பொழுது அங்கே திருவிழாவும் நடந்துச்சு. ஒரே பிரச்சனை, ராவணன் ஒரு பொம்மை, காளைகள் இருப்பதை அவர்கள் நம்ம இளவல்லை.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த துப்பறியும் சேவகன் இதில் வந்து என்னெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம அடுத்த பகுதியில் வாசிப்போம். சரி, அடுத்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறீங்களா? கிறிஸ்மஸ் மரம் இருக்குல்ல, நம்ம கிறிஸ்மஸ்க்கெலாம் ஒரு மரம் வைப்போம்ல, அந்த மரத்தோட பேர் என்னது?
1: கிறிஸ்டில்
0: இல்லை. சரி, கிறிஸ்மஸ் மரத்தோட பேர் என்னது? அந்த அதோட பெயர் என்ன? இது வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைன்னா நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். குழந்தைங்களோட எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக பல பேரால் கையாளப்படுற ஒரு விஷயம்னா அது குழந்தைங்களை போதை பொருள் சார்ந்த அந்த வேலைகளுக்கு பயன்படுத்துறது தான். குழந்தைங்களை வந்து ரசாயனம், ஆபத்தான விஷம் சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூட கடைகளுக்கு வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த விஷயத்துக்கு இணையான போதை பொருள் வாங்கிறதுக்கு கூட கடைகளுக்கு அனுப்புகிறாங்க. புகையிலையில் தொடங்கி மது புகைப்பிடிக்க பயன்படுத்துகிறத சிகரெட் அப்படின்னு பல பொருட்களை வந்து தயக்கப்படாமல் குழந்தைங்க வாங்க வைக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய குற்றமாக இருந்தாலும் குழந்தைங்களோட உரிமையை மீறக்கூடிய ஒரு கடுமையான செயல்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களோட மனசில் இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் முயற்சி செஞ்சு பார்க்கலாங்கிற அந்த ஆர்வத்தையுமே தூண்டுது. ஒரு சிலர் வந்து அந்த ஆர்வம் தாங்க முடியாமல் அதை முயற்சி செஞ்சு பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வந்து குழந்தைங்களை இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யவும் பயன்படுத்துகிறாங்க. ஆரம்ப காலங்களில் வந்து சின்ன அளவில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து விற்க சொல்கிறது அப்படின்னு தவறான விஷயங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்படுற விஷயமாகவும் உரிமை மீறலாகவும் பாதிக்கப்படுது. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்து வந்து செயல்படுறவங்களுக்குமே சரியான தண்டனைகளுமே இருக்குது. சரி, இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன் சொல்லிடுங்க பார்ப்போம்.
1: உலகத்திலே இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேர் என்ன?
0: கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம ஒரு மரம் வச்சிருப்போம்ல, அந்த மரத்தோட பேர் என்னது? 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன்.
2: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் அத்தனால சிக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: ஜாபீர். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்காக உங்களோட பேசுறதுக்காக நான் ஜாபீர் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சொல்ல எனக்கு தெரிஞ்சு பொதறிவு கேம் தான் நடிகிட்டு நினைக்கிறேன்.
0: ஆமா, நீங்க நேற்று சொல்லிட்டு போனீங்கல்ல பொதறிவு
1: விளையாடுவோன்னு,
0: அதனால இன்னைக்கு பொது அறிவு தான்.
1: சரி,
0: கிறிஸ்மஸ் மரத்துக்கு அதோட பேர் என்னது சொல்லுங்க
1: பாப்போம். மரம்
0: கிறிஸ்மஸ்னால அது வந்து நம்ம வச்சிருக்கனால கிறிஸ்மஸ் மரம்னு சொல்றோம். ஆனா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல,
1: அது சீலே ஆரம்பிக்கும்.
0: இல்லப்பா. சரி ஓகே, இதான் இன்னைக்கான நேயர்களுக்கான கேள்வி. 7094 9 3 9 9
1: அப்படின்ற, அதாவது சொல்லிடும்,
0: 7094 9 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம்.
1: சரிக்கா, அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, விசிலடிக்கும் சைக்கிள். இது வந்து உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானப்பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க. முன்னாடியே சூசு அப்படின்ற ஒரு கதையும் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு கொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வைகை பாப்பா இரண்டு கைகளிலும் தூக்கி பார்த்தாள். முடியவில்லை. யோசித்தாள். சுற்றிலும் பார்த்தாள். கோப்பையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரை கீழே சாய்த்தாள். மறுபடியும் தூக்கி பார்த்தாள். இப்போது தூக்க முடிந்தது. இரண்டு கைகளிலும் அதை தூக்கி கொண்டு மெல்ல நடந்து போனாள். அங்கே அவளுடைய வீட்டு பின்புறத்தில் ஒரு குட்டி செடி அப்போதுதான் மண்ணை விட்டு வெளியே வந்திருந்தது. இரண்டு பெரிய இலைகளும் இருந்துச்சு. அதற்கு கீழே இரண்டு சிறிய இலைகளும் இருந்துச்சு. இந்த இலைகள் வந்து வாடி இருந்தது. வைகை பாப்பா அந்த செடிக்கு தண்ணீரை ஊற்றப் போகிறாள். அசைந்து அசைந்து போனதில் தண்ணீர் அவளுடைய சட்டையில் சிந்தியது. தண்ணீரில் குளுமை அவள் உடம்பை தணைத்து தண்ணீர் பட்டதும் உடம்பு சிலிர்த்தது. வைகை பாப்பாவுக்கு சிரிப்பு வந்தது. அவள் சிரித்தாள். அவளுடைய உடம்பு குலுங்கியதால மறுபடியும் தண்ணீர் கொஞ்சம் சிந்திச்சு. வைகை பாப்பா சிரிப்பை அடக்கி கொண்டு கோப்பையில் இருந்த தண்ணீரை அந்த குட்டி செடிக்கு ஊற்றினான். தண்ணீர் பட்டதும் அந்த குட்டி செடிக்கு உடம்பு சிலிர்த்தது. அதுவும் தலையாட்டி சிரிச்சிச்சு. தினமும் நான் தண்ணி ஊத்துறேன் என்று வைகை பாப்பா அந்த குட்டி செடியிலும் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அந்த செடிக்கிட்டேயே உட்கார்ந்து அந்த இலைகள் மீது கையை வைத்து தடவி கொடுத்தாள். நீ மரமா இல்லை செடியா? குட்டி செடி தலையாட்டியது. நீ பூ தருவியா இல்லை பழம் தருவியா அப்படின்னு கேட்டாங்க வைகை பாப்பா. குட்டி செடியும் தலையாட்டியது. வைகை பாப்பா கன்னத்தில் கையை வைத்து கொண்டே யோசித்தாள். நீ எதுவும் தர வேண்டாம், ஆனால் நல்லா சாப்பிட்டு வளரணும் என்று சொன்னாள் வைகை பாப்பா. குட்டி செடி தலையாட்டியது.
0: சரி,
1: அது நன்றாக வளர்ந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, கிறிஸ்மஸ் மரத்தோட பேர் என்னது, அதான் இந்த கேள்வி. சரி, அடுத்து தான் என்னோட தகவலையும் நான் சொல்லிடுறேன். ஒரு குழந்தைக்கு வந்து அவசியமாக தேவைப்படக்கூடிய பண்புகளில் ஒன்று தான் தலைமை பண்பு. அது வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, தலைமை பண்பு இருந்தால் குழந்தைங்க வந்து பொறுப்பானவங்களாக உருவாக முடியும். ஒரு குழுவை சரியாக வழிநடத்தி கொண்டுட்டு போகிற அந்த பொறுப்புமே அதிகமாகும். தலைமை பண்புக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயமாக பேச்சு திறமை தான் இருக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களையுமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு தேவையான கட்டத்தில் பேச்சாளர்களோட பேச்சுகளையும் காது கொடுத்து கேட்கணும். தகவல் தொடர்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் மற்றவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கவும் அதை வழிநடத்தவும் உதவியாக இருக்கும். முக்கியமாக வந்து பேச்சில் தைரியம் வெளிப்படணும். ஏன்னா வந்து தலைமை பண்பில் இருக்கிறவங்க மற்றவங்களை பார்த்து பயப்படாத அளவுக்கு அந்த தெளிவான பேச்சு, தைரியம், இது ரெண்டுமே அவசியமாக இருக்குது. ஒரு நாளும் தலைமைங்கிற பொறுப்பில் அந்த தலைக்கணம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதிகார தோரணைன்றது வந்து ஒன்று இருந்தால் அந்த இடத்துல வெறுப்பும் உருவாகும். அதனால் வந்து சரியான வழிகாட்டுதல்களோட ஏற்படுத்த வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும். தலைமை பண்பாக இருந்தாலுமே அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கணும். அதே மாதிரி தலைக்கணமும் இருக்கக்கூடாது. குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து விளாட்ற அந்த நேரங்கள்லையும் இல்லை வந்து ஒருத்தங்களுக்கு பொறுப்பு கொடுத்த மற்ற குழந்தைங்களை வந்து படிக்க வைக்க சொல்கிற அந்த நேரங்கள்லையும் இந்த விஷயங்கள் வந்து பயன்படும். அதனால் கவனமோடு செயல்பட்டாலே இது வந்து போதுமானது. நீங்களாம் உங்கள் ஸ்கூலில் லீடராக இருந்திருக்கீங்களா?
1: ஆ, இருந்திருக்கேன். திருப்பி வந்துருக்கேன்.
0: சரி ஓகே, அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்வியை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
1: கிறிஸ்மஸ் மரத்துக்கு என்ன பெயர் அப்படின்றது தான்.
0: சரி, இந்த இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் கடலாசி எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
1: கார்த்திகா.
0: பிரமாணம் சோழம் வந்து நம்ம வந்து
1: நம்ம கூட
0: கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். பொதுரி கேம் அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க. ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க.
1: வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சரி ஓகே. நான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னு தெரியுமாடா?
2: நீங்க
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாபீர்?
0: ஆனா வீட

0: சரியாக தெரியுமாண்ணா உங்களுக்கு விடை? உங்களுக்கு நன்றா சரியா தெரியுமா?
1: கரெக்டா தெரியுமாண்ணா?
2: ஹலோ,
0: அதுதான் விடையா? இப்போ நீங்க சொன்னீங்க கிறிஸ்மஸ் ட்ரீக்கு, அதான் விடையா?
2: கிறிஸ்மஸ்
0: கிறிஸ்மஸ் அண்ணா, நீங்க இப்ப நான் கேள்வி கேட்டோம்ல கிறிஸ்மஸ் ட்ரீன்னு, அதுக்கு என்ன விடை தானே கேட்டோம் நீங்க? அதுக்கான அது கிறிஸ்மஸ் ட்ரீனா, அதுக்கு பேர் இருக்கும்ல, அதுக்கு இன்னொரு பேரு. நம்ம தான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம், ஆனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு? ஒரிஜினல் பேரு அண்ணா, சரியா தெரிஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கண்ணா. ஹலோ வணக்கம்க்கா. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசிக்கிறாங்க, நான் அரூர்லேருந்து பேசுகிறேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. கார்த்திகா, எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம்க்கா.
3: சொல்லுங்கப்பா, என்ன விளையாட்டு? நான் கேட்குறேன்.
1: கிறிஸ்மஸ் மரத்தோட இன்னொரு, அதாவது அதோட ஒரிஜினல் பேர் சொல்லிருங்கக்கா.
3: ஒரிஜினல் பேர் வந்து பைன் மரத்தோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா
1: சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து யாரடி நீ மோகினி படத்துல இருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு, அந்த பாட்டு வேணும்.
1: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
3: நன்றிக்கா.
1: எடுத்தோனே கரெக்டா சொல்லிட்டீங்களேக்கா.
3: இல்ல, இதுக்கு தெரிஞ்ச பதிலாக இருந்தது, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம்
1: தான்,
3: சந்தேகமாவே பதில் சொன்ன நானு.
1: ஓகேக்கா, கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா.
3: நன்றிப்பா, நன்றி.
1: நம்ம வசந்தி அக்காவுமே பதில கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
0: ஓகேங்கா, வாசிறேங்கா. தினமும் தண்ணீர் ஊற்றி வைகை பாப்பா இப்போது வேறு ஊருக்கு போய்விட்டாள். இப்போது கொய்யா மரமாக வளர்ந்து விட்டது. நம்ம சொல்றதுக்கு நேரம் இருந்தா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கான பகுதி.
1: சரி, அதோட அந்த புக்கை பேரையும் அதை எழுதினவங்க பேரையும் சொல்லிட்டு போயிருங்க.
0: வானம் பதிப்பவங்க தான் அது பதிச்சிருக்காங்க. உதயசங்கரவங்களால் ஈர்க்கப்பட்டுச்சு. புக்கோட நேம் என்ன அப்படின்னா, விசிலடிக்கும் சைக்கிள்.
1: சரி, இந்த புக் தான் இவ்வளோ நேரமாக நம்ம ஜாபடி தம்பி வாசிக்கிறாங்க, இவ்வளோ நாளாக வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புக்கை முடிச்சுட்டு அடுத்த புக்கு. அடுத்ததாக வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 21 கிலோமீட்டரில் இருந்து 31 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் வர உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
0: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் பாமன் ஊராட்சியில் வந்து தோப்புக்காடு கிராமத்தில் இருக்கேன். 95 வந்து டிஆர்ஆர்எம்லேருந்து டிஆர்ஆர்எம் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் தமிழ்நாடு கிராம புறநமைப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து வந்துச்சு. அந்த சங்கத்தில் இருந்து வந்து நான் ஒரு ஊக்குநராக இருந்தேன். மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தோம், மகளிர் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் கிராம அறிவு மையம்னு ஒன்று வச்சோம். கிராம அறிவு மையம் மூலியமாக படிக்காத பெண்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பெண்களுக்கு எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுத்தோம். கலெக்டர் போய் எப்படி பார்க்கணும், தாசில்தாரை போய் எப்படி பார்க்கணும், விஓவை எப்படி பார்க்கணும், ரேஷன் கார்டு பிரச்சனையா, முதியோர் பென்ஷன்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்க வாங்குறதுக்கு. அந்த அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறது, இந்த பிரச்சனைகளில் வந்து நான் நிறையா வந்து நான் உங்களுக்கு வந்து நான் செயல்படுவேன். எம்எஸ் சுவாமிநாதன் பவுண்டேஷன் எந்தெந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருந்த மேனிக்கே எனக்கு வந்து இதுகளையெல்லாம் வச்சு என்னுடைய திறமையை வச்சு கலெக்டர் எனக்கு பிரைஸ் கொடுத்தாரு. தாசில்தார் எனக்கு அப்போ உள்ள அப்போ அந்த சமயத்தில் இருந்த தாசில்தார் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நான் தேர்வு பண்ணி நான் மீனவ பண்ணுங்கிறதுக்கு 2005 வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து விருது வாங்கினேன். 2006 வந்து டெல்லியில் ராஜஸ்தான் சொல்கிற இடத்துல வந்து பொக்ரான் சொல்கிற இடத்துல எம்எஸ் சுவாமிநாதன் அவர் கையில் வாங்கினேன். 2007 ஐயா டாக்டர் கலாம் ஐயா கையில் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து 2007 வந்து விருது வாங்கினேன் ஜனவரியில். அது சிறந்த மீனவ பெண்ணுக்கான என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவு திறமைக்காக, என்னுடைய ஒரு இதுக்காக கல்பா பண்ணார். விஜயலட்சுமின்னு கூப்பிடும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூப்பிடும் போது அப்ப அந்த கருப்பு படைய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஐயாவை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா கலாம் ஐயா வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ இழுக்கும் போது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருக்கும் போது மறுபடியும் அப்படி இருந்துமே ஐயா வந்து எங்களோட நின்று உட்கார்ந்து போட்டோலாம் எடுத்தாரு. அந்த நினைவுகளை எங்களால மறக்க முடியாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டோட பெருமைன்னு சொல்லக்கூடிய துறைமுக நகரமான தூத்துக்குடி பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அங்க நடந்த வரலாற்று சிறப்புகளை, முத்து சங்கு குளிக்கிறது, அப்புறம் தொழில் பத்தியும் தான் நாம பேச போறோம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியோட வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா, 1986 அக்டோபர் 20 தேதி தான் திருநெல்வேலி மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சு தூத்துக்குடி மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. சுமார் 163.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற இந்த மாவட்டத்தோட கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா, தாமிரபரணி, அப்புறம் வைப்பாறு, கருமேனின்னு பல ஆறுகள் கடலோட கலக்குது. தரவை குளம், தூத்துக்குடி புன்னக்காயல், அப்புறம் வந்து பழைய காயல், அப்புறம் வீரபாண்டியன் பட்டினம்னு இதெல்லாம் இங்க இருக்கிற முக்கியமான கடற்கரைகள் சொல்லலாம். அந்த முக்கியமான கடற்கரைகளை மையமா கொண்டிருக்கிற கடற்கரை என்ன அப்படின்னா, முத்துக்குளித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரை தான். 7 கடல் துறைய உள்ளடக்கிய இந்த பகுதி முத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தியான சங்கு வகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்துல பாண்டிய மன்னரோட ஆட்சி காலத்துல சிறந்த துறைமுகமா இந்த முத்துக்குளித்துறை இருந்துச்சு. கொற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தோட வணிக தொடர்புலையும் இருந்ததா வரலாறு சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்த கொற்கை எங்க இருக்கு தெரியுமா? கடற்கரையில இருந்து 5 கிலோமீட்டர் உள்வாங்கி நிலப்பகுதிக்குள்ள போயிருச்சு மக்களே. பொருணைன்னு சொல்லப்படுற தாமிரபரணி ஆறு, காடழிப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா பெருவெள்ளம்னு பல காரணத்தால இதோட வாழ்விடத்தை 3 முறை மாத்திருக்கு. ஆறு அடிச்சுட்டு வந்த மணல் கடலை உள்வாங்கி வச்சதோட இல்லாம கொற்கை கடற்கரை துறைமுகத்தையும் அடைச்சு பயன் இல்லாம போச்சு. அதே மாதிரி பிற்காலத்துல, அதாவது பாத்தீங்கன்னா பழைய காயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமுகம் பயனில்லாமலே போனதால இப்போ இந்த பொருணை ஆறு புன்னக்காயல் தான் தூத்துக்குடி கடலோடு கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்துக்குளித்துறை அப்படின்ற ஊரு தனுஷ்குடியில இருந்து குமரி வரைக்கும் பறந்து விரிஞ்சு இருக்குது. உலகத்திலேயே கிடைக்கிற முத்துக்கள்ல 1/4 இந்த தூத்துக்குடியில இருந்து, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த முத்துக்குளித்துறையில இருந்து தான் போச்சுன்னு சொன்னா பாத்துக்கோங்களேன். வருமானம் தந்த தொழில், அதுவும் செயற்கை முத்து வளர்ப்புக்கு முன்னாடி இருந்தே இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பகுதியில. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலையிடையே நீந்தும் குட்டி பொம்மைதான், ஆபத்து வந்தா ஊதும் பந்துதான். அழகில் வியக்கும் ஆபத்து விஷமும் தான், அதிசய உலகை காட்டும் விசித்திர மீன் தான். என்ன மக்களே, நான் சொன்ன கவிதையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா மக்களே, நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. பேத்த மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஃபர் ஃபிஷ், அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம கேட்கலாம். இத பத்தி பேசினாலே சுவாரஸ்யத்துக்கு இல்ல மக்களே, இந்த மீனை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா சின்னதா நீந்திட்டு தான் இருக்கும். கடற்கரைக்கு போனா கடல் ஃபுல்லா இந்த பஃபர் ஃபிஷ் மிதந்துகிட்டே இருக்கும். குறிப்பா துறைமுகங்கள்ல போய் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அதிகமா மிதக்கிறத பாத்துருக்கலாம். இத லேசா யாராச்சும் தூக்குனாலோ அவ்வளவுதான், டக்குன்னு காத்த வயிற்றுக்குள்ள இழுத்துட்டு ஒரு ஃபுட்பால் மாதிரி ஊதி பெருசாயிரும். உடம்பு முழுக்க முள்ளு முள்ளா நிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்துல வந்த புடிச்சிருமே அப்படின்ற கெத்துல நிக்கும். இது உடம்ப ஊதிக்கிறது மட்டும்தான் கெத்துன்னு கேட்டா அங்கதான் இருக்கு ஒரு உண்மையான ட்விஸ்ட். உலகத்தோட பயங்கரமான விஷம் இந்த பேத்த மீன் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த டெட்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷம் இருக்கு. இது வந்து சானடை அப்படின்னு சொல்லக்கூடிய 1200 மடங்கு ஆபத்தானதான். ஒரே ஒரு பேத்தை மீன்ல இருக்கிற விஷம் 30 மனிதர்களை சாகடிக்க போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்காரவங்க வந்து ஃபுக் அப்படின்னு சொல்லி ஆசையா சாப்பிடுறாங்க மக்களே. இவ்வளவு ஆபத்தான மீன் இது, சாதாரண ஆளுங்க சமைக்கவே முடியாதான். குறைஞ்சபட்சம் இதுக்கு 3 வருஷமாவது ட்ரைனிங் எடுத்துதான், அதுவும் அரசு உரிமம் வாங்கிதான் மாஸ்டர் செஃப் எல்லாமே இந்த மீனை சமைக்க முடியுமா. கொஞ்சம் தப்பா சமைச்சாலும் சாப்பிடுறவங்க அவ்வளவுதான். அட, நம்ம ஊர்ல பாரம்பரியமா மீன் பிடிக்கிறவங்க இந்த பேத்த மீனை கடல்ல பிடிச்சா சுட்டு சாப்பிடுவாங்க அந்த காலத்துல. இது என்னங்க விஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு சில வகை மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷமா இருக்குமா. இந்த பேத்த மீனை காதல் மன்னன்னு சொல்றாங்க மீனவர்கள். ஏன் அப்படின்னா இதுல ஒரு வகை மீன் இருக்குது, அது தன் ஜோடி மீனை கவர்றதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா கடலுக்குள்ள அடியில மணலால வட்ட வட்டமா அழகான கோலங்களை தன்னோட உடம்புல வரைஞ்சு வச்சு வெயிட் பண்ணுமா. இயற்கையோட பெரிய விசித்திரம் இல்ல இது. இந்த மீனுக்கு 4 பற்கள் ஒன்னா சேர்ந்த மாதிரி அழகு இருக்கும். இதோட பற்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த பற்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால கடல்ல கடக்கிற இந்த நத்தை சிப்பிகளை கடிச்சு ஒட்டச்சு சாப்பிடுமா. மாட்டணும் அவ்வளவுதான் மக்களே, சதைய அத்துரும்னு சொல்றாங்க மீனவர்கள். ஆனா இதுகிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல பாடல்கள் வருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

குருடா நடந்திடும் மனிதா, கண்ணிருந்து குருடா நடந்திடும் மனிதா, மண்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நம்ம முன்னோர்கள் காலத்துல படகுல மோட்டார் எல்லாம் கிடையாது. கடலுக்குள்ள போகணும்னா ஒண்ணு தாங்கம்பு, அதுக்கப்புறம் சவுள் இல்லைன்னா துடுப்பு, இதை ஒன்ன நம்பிதான் நம்ம மீனவர்கள் படகு ஓட்டுனாங்க. அந்த படகு ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இது மீனவர்களுக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஒரு பக்கமா படகுல உட்காந்து இந்த சவுள்ள தண்ணிக்குள்ள போட்டு இழுப்பாங்க. சவுள் தண்ணிக்குள்ள போகும்போது தண்ணி பின்னாடி போகும், அதே வேகத்துல படகு முன்னாடி நகரும். இப்படியே திரும்ப திரும்ப சவுள் போட்டு படக நகர்த்துவாங்க. அட, நம்ம ஓணம் பண்டிகையில எல்லாம் நிறைய பேர் கேரளா சைடு ஒன்னா வரிசையா நீளமான போட்ல உட்கார்ந்துட்டு கையில ஒரே பக்கமா ஒரே சேமா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆர்டர் பிரகாரம் தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா துடுப்பு போட்டு வலிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நபர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு பக்கமா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தண்ணியை பின்னாடியே வலிச்சுட்டு வரணும். இதுதான் சவுள் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரத்துல இருந்து நல்ல கம்பா எடுத்துக்குவாங்க, தேவையான நீளத்தை அளந்துக்குவாங்க. ஒரு முனை பிடிக்கிற மாதிரி நீளமா இருக்கும், இன்னொரு முனை தண்ணிக்குள்ள போய் தண்ணியை அழுத்துற மாதிரி அகலமா தட்டையா செதுக்குவாங்க. மரத்தை வெட்டி உரசி கையில பிடிக்கும் போது வழுக்காம இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தயாரிப்பாங்க. மக்களே, தண்ணிக்குள்ள போறப்போ ரொம்ப கவனமா போகணும் இல்லையா, அதனால ரொம்ப கனமா இருந்தாலும் சவுள் போடவே கஷ்டம். ரொம்ப லேசா இருந்தாலும் தண்ணிய சரியா பிரிக்காது. எவ்வளவு எடை இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படின்னு அனுபவத்துல பார்த்துதான் செய்வாங்க. இந்த சவுளை தயாரிக்க அட மரத்தை வெட்டணும் சவுளை ரெடி பண்ணணும்னு கிடையாது. டெய்லி பயன்படுத்துற கருவி அப்படின்றதுனால கையில வசதியா இருக்கணும், தண்ணிய நல்லா பிரிக்கணும், தொடர்ந்து பயன்படுத்தினாலும் உடையாம இருக்கணும். இதனால அந்த சவுளுக்கு பின்னாடியும் ஒரு தலைமுறையோட அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை பார்த்துதான் என்ன செய்வாங்க அப்படின்னா சவுள் போடவே ஆரம்பிப்பாங்க. கடல்ல படக முன்னாடி நகர்த்துறது சவுள் அப்படின்னாலும், இந்த சவுளை சரியா உருவாக்குறது ஒரு தனி கலை தான். இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய மீனவர்களுக்கு போய் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கடலுக்கு அடியில பவளப்பாறைகள் இருக்கிற இடங்கள்ல சில சின்ன வகை மீன்கள் மட்டும் ரால்கள் குறிப்பிட்ட பகுதிகளை தங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மையமா அமைக்குது. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆக்டோபஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பத்தி தான் நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச போறேன் நான் இனிதா. இது கடல் ஓசை FM 90.4. இந்த வகை ஆக்டோபஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தூக்கி வீசுற சிரட்டை, அதாவது நம்ம கொட்டாச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன செய்யும் அதுவும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளிஞ்சல்கள், அதாவது பாத்தீங்கன்னா சிப்பி சங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கிளிஞ்சல்களை கண்டுபிடிச்சு வீடாக பயன்படுத்திக் கொள்ளும். முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள்ல மனிதன்களை மாதிரி தன்னோட தேவைக்காக கருவிகளை பயன்படுத்துற சில உயிரினங்களுமே இருக்குது. இது அதுக்கு தேவைப்படும் போது தேங்காய் ஓடுகளை அதோட உடலுக்கு அடியில பிடிச்சுக்கிட்டே கடல்ல நீந்தி போகும். ஏன்னா எதிரிகள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்துட்டு போகும் அந்த சிரட்டைய. இது எவ்வளவு நீளமா இருக்கும் அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஆக்டோபஸ், அதாவது இதோட உடம்புல 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். போகாது, கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கிற 2-50 மீட்டர் ஆழம் வரை, அதுவும் பாத்தீங்கன்னா சேறு மணலும் நிறைஞ்ச ஆழமற்ற கடல் பகுதியில தான் ஜாலியா சுத்திட்டு தெரியும். சிரிப்பான தகவலையும் ஆச்சரியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழை காண வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கடையில் தான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ராமேஸ்வரம் வந்து சங்கு கடை தான் என்னுடைய கடையை. இது வந்து கோயில் கடை தான், கோயில் சேர்ந்த கடைகள். கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி ஒரு 1000 கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட எல்லாமே இருக்கும். இது வந்து எங்கள் அப்பா அம்மா வச்சிருந்தா, எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கடையை, எங்கள் அண்ணன், நான், மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர், அடுத்தது நான் கடைசியாக சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கடை, ஆளுக்கு தனித்தனியாக கடை வச்சுருக்கோம். இப்போ 10th முடித்ததுக்கப்புறம் கோயில் அடுத்த தொழிலுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நம்மளோட ராமேஸ்வரம் டெவலப்மெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். இந்த வெரி குட் ஸ்கூல் தான். நான் 6th to 10th வரை இங்கே படித்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லை, ரிமார்க் இல்லாமல் வந்தாச்சு. பசங்க மட்டும் தான், பாய்ஸ் ஸ்கூலில் பசங்க மட்டும் தான் படிக்காது, வேறு கேர்ள்ஸுங்கிற கிடையாது இல்லை. இப்போ இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு பாய்ஸ் ஸ்கூலும் அதுதான், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு வந்து அடுத்தது வந்து படிப்பும் கிடையாது, படிப்பும் கிடையாது, தொழிலுங்கிறது இதுதான். படிப்புங்கிறது தான் பிஸ்னஸ் அங்கிட்டு போயிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்ணன் எல்லாமே இங்கே இருந்ததுனால எல்லாருக்கும் அடுத்த ஃபஸ்ட்டாக 2வது அண்ணன் கடை வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாப்புல, இங்கே அங்கேருந்து என்னடா ஒன்று போகிற அடுத்த கடைக்கே வந்துட்டேன். அப்படியே கடையை விட்டு நம்ம போகிறதே கிடையாது. இங்கே தான் நம்மளுக்கு இது ஒரு, எனக்கு தெரிஞ்சு 95 முடித்தேன் படிப்பு. ஒரு 98 கடைக்கு வந்துட்டேன். இது நம்மளுக்கு மெயின் வந்து ஆடி திருவிழா தான். அதை விட்டால் மெயின் சீசனுங்கிறது வந்து ஐயப்ப சீசன் தான். சீசனுங்கிறது நல்ல பெஸ்ட் சீசன், அதுதான். இங்கே உள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. உண்மையிலே நிம்மதியாக தான் இருக்கும். தங்குறது தான் இலவச தங்கம் விடுதி இருக்குது. இப்போ அதிகமாக அதை போட்டு வச்சுருக்கா போகுது, கோயில் நிர்வாகத்தில் வச்சு கொடுத்துருக்காப்புல. அதிகமான ஹோட்டல், அதிகமான லாட்ஜஸ், சாப்பிட அதுக்குமே அன்னதானம் ஓடுது. ராமேஸ்வரத்தை போது சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

செல்லும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த அரசு திட்டம் புதுசா மீன் வளர்க்கிறவங்களுக்கு, ஏற்கனவே பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கும் செம்ம வாய்ப்பு. சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி பாப்போம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த திட்டம் எதுக்குன்னா, புதுசா வெட்டின குளம் இல்லைன்னா புதுசா தொட்டில் மீன் ரால் குஞ்சுகள் வாங்குறதுக்கு தீவனம் வாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரம் வாங்க அரசாங்கம் நிதி உதவி தர்றாங்க. யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பி கலாம் அப்படின்னா, சொந்தமா குளம் இல்லைன்னா தொட்டி வச்சிருக்கிறவங்க, கட்டிக்கிட்டு இல்லைன்னா புதுப்பிச்ச குளத்துல பண்ற முதல் அறுவடைக்கு மட்டும்தான் உதவி கிடைக்கும். குளம் ரெடியான பின்னாடி இந்த உதவி தர்றாங்க. எவ்வளவு நிதி கிடைக்கும் அப்படின்னா, மீன் வளர்க்க 150,000 வரை, அப்புறம் ரால் வளர்க்க 250,000 வரை மானியமா கொடுக்கறாங்க. யாருக்கு அப்படின்னா, பொது பிரிவு மீனவர்கள் வந்து 40% மானியம் கொடுக்கறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 60%, அதாவது 60% நம்ம போடணும். பெண்கள் கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% அரசு மானியம் தர்றாங்க, 40% நாம போடணும். எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாவட்டத்துல இருக்கிற மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு, அதாவது ஃபிஷரிஸ் அசிஸ்டன்ட் டைரக்ட் ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்கு போனோம் அப்படின்னா நேர்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல்களுமே வருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஊசி எஃப்எம் 90.4. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில ஸ்பெஷலான சாப்பாடு, அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னாவே நமக்கு நாக்குல எச்சி ஊறிடும். அதாங்க கருவாட்டு சம்பல். எப்படி வைக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம நெய்தல் கைமணம் பகுதியில தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கருவாடு பொதுவா எல்லோருக்குமே பிடிக்கும். ஒரு சில கருவாடுகள்ல முள்ளு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி முள்ளு இருக்கிற கருவாடுகளை சம்பல் வைப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம வீடுகள்ல கருவாடு பொரிச்சா உடனே காலியாயிடும், அதனால கூட சம்பல் செய்வாங்க. அதுவும் இல்லங்க, கருவாடு கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாசனைக்கு ஒரு துண்டு கருவாடு போட்டு அது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. அட, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த சம்பல் வைக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கருவாடு சம்பல் செய்யறதுக்கு சூட மீன் கருவாடு எடுத்துக்கலாம். கருவாடு தோலை உரிச்சிட்டு முள்ளெல்லாம் தனியா எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில ஊற வைக்கலாம். வடசட்டியில எண்ணெய் ஊத்தி தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடுசு அரிஞ்சு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து வேக வைக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடலாம். உப்பு போட வேண்டாம், ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு சேர்ந்துருக்கும். அதனால பாத்துக்கிட்டு போடலாம். நல்லா தக்காளி வெங்காயம் வேகவும் கருவாட்டை அள்ளி போட்டு கொஞ்சமா லேசா தண்ணி தெளிச்சு சேர்ந்து வேகவும் நல்ல வாசனை வரும். பொதுவா இந்த தொட்டுக்கறி பழைய கஞ்சிக்கு அமிர்தமா இருக்கும். மக்களே, வாய் ஊறி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி, பானையில கருவாடு கிடக்குதான்னு போய் பார்த்து சம்பல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ள நல்ல பாடல்களுமே வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஏ விடியாத பொழுதாச்சு

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ 1000 முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வை, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட 2-3 டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் 2026 அப்படின்றது கால நெருக்கடி நிகழ்வுல இருக்கிறோம். தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களே, இத பத்தி விரிவா பாக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இதுதான் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த கிளைமேட் எமர்ஜென்சி எப்படி வரும், எந்த நேரத்துல வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. கடந்த 120,000 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பம் இப்ப உலகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, போன 300 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற காடழிப்பு, அப்புறம் நீர்வளம் அழிப்பு, இதுக்கு மேல கார்பன் உமிழ்வுகளை வளிமண்டலத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நிலக்கரி எரிக்கிற மூலமா இல்ல பெட்ரோல் டீசல்கள் மூலமா, இது மாதிரியான எரிபொருட்களை எரிக்கிறதுனால உருவாகிறது தான். சோ உலகத்துக்குள்ள அதிக அளவிலான ஒரு வெப்பம் சேர்ந்துகிட்டே இருக்குது. ஹிமாலய பிரதேசத்துல 100 கணக்கான பனிப்பாறைகள் வந்து, அதாவது பாத்தீங்கன்னா க்ளோசியஸ் இருக்கு. இந்த க்ளோசியர்ஸ் எல்லாம் உருகுறதாலதான் நமக்கு வந்து வெயில் காலங்கள்ல கங்கை, பிரம்மபுத்திரா இது மாதிரியான நதிகளை உருவாக்குது. காலங்காலமாவே இயற்கையா இந்த பனிப்பாறைகள் ஓரளவுக்கு உருகிதான் ஆறுகள் கீழே வரும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்துல அதிக அளவுல வெப்பம் அதிகமாகறதால இந்த வெப்பம் இந்த பனிக்கட்டிகளை பாதிக்குது. அதனால இது அதிகபட்சமா உருகுது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகுறது வந்து பாத்தீங்கன்னா 200% அதிகமா இருக்குது. அதாவது 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹிமாலய பனிப்பாறைகளும் ரொம்ப அதிகமா நீரா மாறிக்கிட்டு போகுது. குளிர்ந்த காலத்துல அங்க பனி பெஞ்சு அந்த பனி கட்டி அடுத்த வெயில் காலத்துல உருகி ஆறுகளா மாறும். ஆனா உலகம் வெப்பமடைதலால இந்த வெயில் காலம் அதிகரிச்சிருக்கு. இதனால பனிக்கட்டிகள் சரியா உருவாகிறது இல்ல. இதனால வந்து பாத்தீங்கன்னா காலநிலை நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்முடைய சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட பயணம் இப்ப இறுதி கட்டத்துக்குமே வந்துருச்சு. ஆனா இந்த பயணத்துல நம்ம தெரிஞ்சுகிட்ட நிறைய விஷயங்கள் இன்னுமே முடியல. முதல்ல தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இந்த முத்துக்குழி துறை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கடலுக்குள்ள போய் முத்து எடுக்கிற நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை, அந்த தொழில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சுவாரஸ்யமான தகவல் மூலமா நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பேத்த மீன், அதாவது பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனை பத்தியும் அதோட சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். மோட்டார் படகுகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கடல்ல எப்படி பயணம் செஞ்சாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா சவுள் போட்டு போறது, அந்த சவுள் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கடலுக்கடியில இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், அதை சுற்றி வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள், குறிப்பா தேங்காய் மூடி ஆக்டோபஸ் சொல்லக்கூடிய கோகனட் ஆக்டோபஸ் பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீன்வளத்துறையோட அரசு திட்டங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற மீன் பண்ணைகளை புதுப்பிக்கிறதுக்கு, அப்புறம் இறால் வளர்க்கறதுக்கு மானிய உதவிகள் கிடைக்குது, யார் விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பத்தி, எங்க உதவி கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த முக்கியமான விஷயம், நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம கடலோர மக்களோட உணவு பாரம்பரிய முக்கியத்துவமான கருவாட்டு சம்பல் எப்படி தயாரிக்கிறாங்க, அதை பக்குவமா எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம், அதாவது பனிப்பாறைகள் ஏன் உருகுது, எப்போ ஏன் வேகமா உருகுது, உலக வெப்பநிலை அதிகரிப்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பார்த்தா இந்த பயணத்துல நம்ம கடலை பார்த்தது மட்டும் இல்ல, கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்களிடமிருந்து கடலை நம்பி வாழ்ற மக்களோட வாழ்க்கை வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னும் கடலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு, அந்த விஷயங்களுக்கு முடிவே கிடையாது. கடல் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கத்துக் கொடுக்கத்தான் செய்யுது. அதுதான் நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி பயணத்தோட அழகான நினைவுகளா நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இயற்கையை நேசிப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. அடுத்ததான் நல்ல பாடல்கள் வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரீடஸ், ஊர் பாம்பன். அது வந்து நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் டிசம்பர் 3 டிசம்பர் 3 கடலுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பலத்த காற்று அடித்த உடனே தண்ணி வந்து மார்ச் அதிகமாக, அது வந்து கரவாடை டைம் சொல்லுவாங்க, வாடைக்காத்து டைம் சொல்லும்போது சொல்ல தண்ணி வந்து அதிகமான வந்துக்கிட்டு மார்சாக வந்துக்கிட்டு மேலே அடிக்கிறனால தண்ணி வந்து நேராக வளத்துக்குள்ளே வர்றதுனால எல்லாருமே தார்ப்பாயை போட்டு மூடி இருக்கும். ஓட்டு வல்ல ஓட்டுவர் மட்டும் மண்டாடி மட்டும் காணாமல் இருப்பாப்பலாம். அப்படி காணாமல் இருந்தவங்க தான் எங்கள் மாமா, சொந்த தாய் மாமா வராது கடலில் தவறி விழுந்துட்டாங்க. 4 நாளாக தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனது ஒரு 10 வருடம் போனோம். அந்த 10 வருடத்தில் வந்துக்கிட்டு 8 வருடம் கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. 2 வருடம் மட்டும் நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வேலை வந்துக்கு இருக்கும் போதில் எங்கள் அப்பா ஓடி வந்து அழுது வந்து சொல்கிறாப்புல, ஐயா மாமா வந்து தள்ளியில் விழுந்துட்டாலாம் ஐயா, ஃபோன் இருக்குது, நீ உடனே வந்து நீங்கள் வள்ளத்தை எடுக்கையா அப்படின்னு. இப்போ என்னப்பா சொல்கிறீங்க, மாமா தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பதறிக்கிட்டு கேட்டோம். ஆமையா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான் ஐயா, வள்ளத்தை வேமா எடுங்கயா அப்படின்னு சொல்லுவோம். போச்சு நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் கெட்டு கம்பி வாங்கிட்டு வந்து சைலன்சரை இழுத்து வச்சு கெட்டி நாங்கள் போய் தேடுறோம். அன்றாட நைட்டு ஃபுல்லாக தேடணும், ஆளை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் தேடணும், ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் எங்கள் மாமாவை சடலமாக தான் நாங்கள் மீட்டோம். அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்கே ஒரு வருஷமாக நமக்கு கடலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. மாமாவுக்கு கல்யாணம் முடிக்கல, அப்போ தான் கல்யாணம் பேசி வச்சுருந்தாப்புல. ஜனவரி 7 தேதி டேட்டு குறிச்சிருந்தோம். மாமா வந்துக்கிட்டு டிசம்பர் 4 தேதி தவறி விழுந்தாப்புல. டிசம்பர் 8 தேதி தான் மாமா கடல்லேருந்து வீட்டு. அவரையே நினச்சி எங்கள் அம்மாச்சியும் ரொம்ப நாளாக படுக்கையிலே கிடந்து, அவங்களும் 3 வருஷம் 4 வருஷமாக கிடந்து அவங்களும் இறந்தோம். இன்னைக்கு நல்லா வாழ்ந்த குடும்பம் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட அன்றாட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பான உள்ளங்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோடு சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு இந்திராணி தங்கவேல் எழுதின மங்கள நாண். கதை கேட்கறதுக்கு அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா?

மாசி மாசத்து காலை வெயில் அந்த பழைய ஓட்டு வீட்டோட திண்ணையில இதமா பரவி இருந்துச்சு. முத்தம் முழுக்க பந்தக்கால் நட்டுறதுக்கான சுறுசுறுப்புல ஊரே கூடியிருக்க வீட்டுக்குள்ள கலகலான பேச்சுக்களும் சிரிப்பொலிகளும் கேட்டபடி இருந்துச்சு. அப்படி என்ன விசேஷம்னு கேட்டா அடுத்த வாரம் வசுமதிக்கு கல்யாணம். வசுமதிக்கு ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு இன்னும் கூடுதல் நறுமணமும் பலமும் சேர்த்துட்டு இருக்கிறது வசுமதியோட அத்த பசங்களோட பாச பிணைப்பு தான். வசுமதிக்குன்னு கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல. ஆனா தன்னோட அத்த வடிவக்கரசியோட பசங்களான கார்த்திக்கும் செல்வாவும் தான் வசுமதிக்கு எல்லாமே. அத்த பசங்கன்றதெல்லாம் தாண்டி அவங்க மூணு பேருக்குள்ளயும் இருந்தது ஒரு இரத்த பந்தத்தோட ஆழமான அண்ணன் தங்கை பாசம். சின்ன வயசுலயே அத்தையோட தோட்டத்துல விளைஞ்ச சப்போட்டா மாம்பழம் அப்புறம் சாத்துக்குடி மாதுளம் பழங்கள் எல்லாம் பறிச்சு இது உனக்கு இது எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்ட நினைவுகள் வசுமதியோட மன கண்ணுல நிழல் ஆடுச்சு. கல்யாண வீடு கலகலான்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் ரேடியோல பாட்டு படிச்சுட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, ஆட்கள் போக வர இருந்தாங்க. என்னதான் கார்த்திக்கும் செல்வாவும் வசுமதியோட அத்த பசங்களா இருந்தாலும் இப்ப வரைக்கும் உங்க மூணு பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் பழகிட்டு இருக்காங்க. வசுமதி கூட செல்வாவையும் கார்த்திகையும் கூப்பிடும் போது அண்ணன்னு உரிமையோட கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுகாம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா, மங்கள நான் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். கல்யாண வீடு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அப்போ கார்த்திக் தன்னோட தங்கச்சிய கூப்பிட்டாரு. வசுமதி, இங்க வாமா. கையில மஞ்சள் அரிசி தட்டோட வசுமதி ஓடி வந்தாங்க. அங்க கார்த்தியும் அவரோட தம்பி செல்வாவும் புது பட்டு வேட்டி சட்டையில கம்பீரமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட முகத்திலையும் தங்களோட ஒரே தங்கச்சிக்கான கல்யாண கலை அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஆமா, தன் தங்கச்சியோட கல்யாணம் நடக்க போதுன்றத நினைக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண கலை வந்திருந்துச்சு. செல்வா தம் மடியில இருந்த ஒரு பட்டு பைய எடுத்து வசுமதி கிட்ட நீட்டினார். என்னன்னு இது, பிரிச்சு பாருமா, உனக்காகவே பார்த்து பார்த்து எடுத்தது. அப்படி என்னன்னு இதுல இருக்கு, பாருமா பாரு. ஐ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச சிந்தாமணி கலர் பார்டர்ல மாம்பழ கலர்ல சூப்பரா இந்த பட்டு புடவை இருக்கு. நெஞ்சதுமா, காஞ்சிபுரத்துல சொல்லி நெஞ்சது. உனக்கு பிடிச்சிருக்கா? நானும் அண்ணனும் சேர்ந்து உனக்காக இந்த கல்யாண பட்டு புடவைய வாங்கியிருக்கோம். நகையும் எடுத்திருக்கோம், அது உள்ள ரூம்குள்ள இருக்கு. வா, உனக்கு காட்டுறோம். பட்டு புடவை பிடிச்சிருக்கா? விலை ரொம்ப ஜாஸ்தியோ, பார்த்தாலே தெரியுது. அது 100,000 ரூபாயா இருந்தா என்ன, 1,00,000 ரூபாயா இருந்தா என்ன, எங்க தங்கச்சிக்கு நாங்க பண்றோம். இதுல என்ன இருக்கு, நீ கவலை விடு. வா, உள்ள வந்து நகையெல்லாம் பாரு. உனக்காகவே நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வாங்கின நகை. வா வா அப்படின்னு சொல்லி செல்வாவும் கார்த்தியும் அவங்க தங்கச்சிய ரூம்குள்ள கூட்டிட்டு போனாங்க. கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட இந்த அளவு அன்பை காமிச்சிருப்பாங்களான்னு வசுமதிக்கு சந்தேகமா இருந்துச்சு. செல்வாவையும் கார்த்தியும் நினைச்சு அவங்க ரொம்ப பெருமிதப்பட்டாங்க. பட்டு புடவை வசுமதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி நகையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமான தெரிஞ்சுக்கலாம். அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பட்டுப்படவை பைய தூக்கிட்டு வசுமதி அவங்களோட ரூமுக்கு போனாங்க. தன் தங்கச்சி போக பின்னாடியே அவங்களோட அண்ணன்களும் வந்தாச்சு. நகைப்பெட்டிய திறந்து பார்த்தா அதுல வேலைப்பாடுகள் நிறைஞ்ச நெக்லஸ், வளையல்கள், அப்புறம் கம்மல், மூக்குத்தி, ஆரம்னு நிறைய நகைகள் பல பலான்னு மின்னுச்சு. அந்த நகைகளோட ஒளி பிரதிபலிச்சப்போ அப்படியே வசுமதியோட முகம் தக தகன்னு மின்னுச்சு. அதே சமயம் அந்த பொண்ணோட கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீரும் துளிர்த்துச்சு. அண்ணன், எதுக்கு நான் இவ்வளவு வேலை உங்களுக்கு? வீண் செலவு மாதிரி எனக்கு தெரியுதே, ஏன்னு எப்படி எல்லாம் பண்ணீங்க? அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதே போதும். நான் அதுக்கே நன்றி கடன் பட்டிருக்கேன். போதாத குறைக்கு இம்பிட்டு காசு நீங்க செலவு பண்ணணுமா? தன்னோட அண்ணனுங்க தனக்காக பட்டுப்படவை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம நகைகளையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறத நினைக்கும் போது வசுமதியோட கண்கள் ஆனந்த கண்ணீரை ஊத்த ஆரம்பிச்சுச்சு. கூட பிறந்த அண்ணனுங்களே பார்த்து பார்த்து செய்யறதுக்கு யோசிக்கும் போது, என் அத்தை பசங்களான நீங்க ரெண்டு பேரும் என் மேல இவ்வளவு பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா அண்ணன்? எதுக்கு இந்த வீண் செலவு? இதெல்லாம் பார்க்கும் போது லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும் போலயே. ஏன்? வசுமா போதும் நிப்பாட்டு, இது உனக்கான நாள். உன் அண்ணனுங்களான நாங்க உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம்? லட்சம் ரூபாயா இருந்தா என்ன, கோடி ரூபாயா இருந்தா என்ன, அன்புக்கு அது ஈடாகுமா? நீ போற இடத்துல நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் உன் மேல பாசமும் அன்பும் ஜாஸ்தி. அண்ணனுங்களா இருந்து உனக்கு இந்த கடமை செய்யறது எங்களோட தலையாய கடமை. அது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட பாசமும் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா வசுமதி, கல்யாணமாகி நீ வேற வீட்டுக்கு போனாலும் இந்த அத்தை பசங்களோட பாச கதவு உனக்காக எப்பவுமே திறந்தே இருக்கும். உனக்கு ஒரு அண்ணனும் தம்பியுமா, நாங்க எப்பவுமே உன் கூடவே இருப்போம். உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து முதல்ல நிக்கிறது நாங்க ரெண்டு பேரா தான் இருப்போம். கவலையை விடு, இந்த செலவெல்லாம் பத்தி பெருசா வருத்தப்படாத. இது எல்லாத்துக்கும் எங்களோட அன்புதான் காரணம். அம்மாக்கு இந்த விஷயம் தெரியும், சொல்லிட்டு தான் பண்ணும். என்னையே கூட்டிட்டு போயிருக்கலாமேன்னு அம்மா கேட்டாங்க. அப்பதான் இன்னும் நல்ல டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, யாருக்கும் சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேருமே போய் கல்யாண பர்ச்சேஸ முடிச்சுட்டு வந்துட்டோம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு செல்வாவும் சொல்லும் போது அப்பதான் வசுமதிக்கு நிம்மதியா இருந்துச்சு. மங்கள நான் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க கதையில. அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: மணியே மணி குயிலே, மாலை இளங் கதிரழகே, கொடியே கொடி மலரே,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. வசுமதியோட அப்பா தூரத்துல இருந்து கல்யாணத்துக்கான அழகிய காட்சிகள் எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தார். அது எல்லாத்தையும் தாண்டி தம் பொண்ணுக்காக தன்னோட அக்கா பசங்க இவ்வளவு பாசமா அன்போட ஓடி ஓடி வேலை பாக்குறதெல்லாம் பார்த்து அவரு நெஞ்சம் நிறைஞ்சு போயிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் கல்யாண பந்தலோட வாசல்ல திட்டாணியில மணமக்களோட பெயர்களை குன்று மணியில பதிச்சுட்டு மா இலைகளோட சங்கு கொடிகளையும் பவளமல்லி கொடிகளையும் கார்த்திக்கும் செல்வாவும் என்னெஞ்சு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பச்சை கொடிகள் கூரைக்கு அழகு தந்தது போல அத்தை பசங்களோட இந்த மாறாத பாச பிணைப்பு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் வசுமதியோட புதிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரும் பசுமை பாதுகாப்ப கொடுத்துச்சு. செல்வா கார்த்திகோட பாசம் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட இப்படி பாத்திருப்பாங்களான்னு அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே நினைச்சு கூட பாக்கல. கல்யாண நாளும் வந்துச்சு. அன்னைக்கு சரியான கூட்டம். வந்தவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கிறதுல இருந்து அவங்கள போய் உட்கார வைக்கிறது வரைக்கும், அப்புறம் சாப்பிடுற இடத்துல போய் அவங்கள சாப்பிட வச்சு திரும்ப அவங்கள ஆஸ்வாசமா உட்கார வச்சு தாம்பூல பைய கொடுத்து வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் செல்வாவும் கார்த்திக்கும் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பண்ணாங்க. அவங்க கூட சரியா சாப்பிடல, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கால்கள்ல சக்கரத்தை கட்டினது போல பரபரப்பா இருந்தாங்க. எல்லாரும் ஸ்டேஜ்ல போட்டோ எடுக்கும் போது செல்வாவும் கார்த்திக்கும் ஸ்டேஜுக்கு போனாங்க. அப்போ வசுமதி மாப்பிள்ளை கிட்ட, இவங்க என்னோட அத்தை பசங்க, ஆனா என்னோட கூட பிறக்காத அண்ணனுங்க. எனக்குன்னு அண்ணன் தம்பி இருக்கணும்னு ஆசை, ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவங்க. செல்வா அண்ணாவும் கார்த்தி அண்ணாவும் என் கல்யாணத்தை எப்படி நடத்தினாங்க தெரியுமா? இப்ப வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல. என்னன்னு சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? சாப்பிடணுமா, நீ கவலைப்படாம இரு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல ரிசப்ஷன் முடியவும் நீயும் மாப்பிள்ளையும் போய் சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறது இருக்கட்டும் மச்சா, நீங்களும் எங்க கூட வாங்க, நம்ம நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வசுமதியோட வீட்டுக்காரர் சொல்லும் போது செல்வாக்கும் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நாலு பேரும் சாப்பிடவும் போயாச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: மங்கள நான் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு பரிமாறினபடி செல்வாவும் கார்த்தியும் மாறி மாறி சில அட்வைஸும் பண்ணாங்க. முதல்ல வாழை இலையை போடும்போது, இந்தாம்மா தங்கச்சி, அண்ணன் உனக்கு ஒரு சில அட்வைஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்கோ, மாப்பிள்ளை நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படின்னு செல்வா சொன்னார். அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வந்து வாழை இலையில தொளிக்கும் போது, ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப சந்தோஷமான அன்பான ஒரு வாழ்க்கை, அதை எப்படி வாழணும்னு நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றோம், புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு வாழையிலையில தண்ணி தெளிச்சுட்டு கார்த்திக் போயிட்டாரு. அடுத்து சாப்பாடு போடுறதுக்கு செல்வா வந்தாரு. சண்டை சச்சரவுலாம் இருக்கத்தாம செய்யும், அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கணும், புரிதலும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு செல்வா சொல்ல, சாம்பார சாதத்துல ஊத்தினபடி, சேமிப்பும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா, வீண் செலவு ஆடம்பர செலவு எல்லாம் கூடாது, சேமிச்சு நீ வைக்கிற பணம் உன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நல்லது. அண்ணன் சொல்றது சரிதான், ரெண்டு பேரும் இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க, எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க, இந்தாங்க அப்பளத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு செல்வா சொல்ல, அடுத்து கூட்டு பொரியல் வாளியோட வந்த கார்த்திக், இங்க பாருங்க ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, உங்க ரெண்டு பேர் வீட்டு சைடு இருக்கிறவங்க கிட்டையும் ஒத்துமையா பாசத்தோட இருக்க பாருங்க, எடுத்தறிஞ்சு பேசுறது, புரிஞ்சுக்காம பேசுறது, சண்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம். உப்பு புளி காரம் இப்படி சாப்பாட்டுக்கு அவசியமோ அதே மாதிரிதான், கொஞ்சோண்டு அழுக, கொஞ்சோண்டு சந்தோஷம், கொஞ்சோண்டு ஆசைன்னு எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழணும். இதோ இந்த வாழையிலையில இருக்கே அப்பளம், கூட்டு, பொரியல், சாதம், அப்புறம் பாயசம்னு வகை வகையா இங்க சாப்பாடு இருக்கே, இது எல்லாமே இந்த வாழையிலேவே நிறைக்குதுல்ல, அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையும். உங்க திருமண வாழ்க்கையில பலவாறான மனுஷங்களும் நீங்க சந்திக்க நேரிடும், பலவாறான சூழலையும் நீங்க சந்திக்க நேரிடும், எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்போட அக்கறையோட புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னு வைங்க, நீங்க தான் நம்பர் ஒன் ஜோடி. இந்த ஃப்ரீ அட்வைஸ இதோட விட்டுட்டு போகாம மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் எங்க ரெண்டு பேரோட அட்வைஸ், அதுவும் உங்க கல்யாண வாழ்க்கைக்கான அட்வைஸ் அப்படின்னு செல்வா சொல்லும் போது கார்த்திக்கும் ஆமான்ற துணியில தலையாட்டினார். மாப்பிள்ளையும் பொண்ணும் சரின்னு சொல்ல பக்கத்திலேயே வாழையிலேயே போட்டு கார்த்திக்கும் செல்வாவும் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. திருப்தியா அவங்க நாலு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு வீட்டுக்கும் போயாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ள பொண்ணு அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க குடும்பத்துல உள்ளவங்கன்னு எல்லாரும் மண்டபத்தை விட்டும் கிளம்பியாச்சு. தன்னோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு செல்வா கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க வசுமதி. தன் தங்கச்சி நல்லா இருந்தா போதுன்ற எண்ணம் மட்டும்தான் செல்வாக்கும் கார்த்திக்குக்கும் இருந்துச்சு. சொன்னது போலயே வசுமதியும் அவங்களோட வீட்டுக்காரும் சரியான புரிதலோட ஒத்துமையா நல்ல ஒரு தம்பதிகளா வாழ்க்கைக்கான சில நல்ல காரணங்களை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாங்க. இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான்
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நிதி இல்லை திங்களை தசைத்து வைக்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழை காண வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா?
5: என்ன
4: அடியே, அஞ்சல பாத்துக்க. ஏன் மாமா
5: ரொம்ப டைம் அதுமா
4: அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: தெரியலையா?
6: அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போறாங்க. என் பேர் வீரன்.
5: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன?
6: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
5: முருகன் தேடி வந்தாராமே, அதே போல மானை தேடி வந்தியா?
6: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி
5: வந்திருக்கேன். கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தார.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழை காண வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் எங்கே எழுகிறது. அது பாதமன்றோ இது வேஷமன்றோ அவன் ராஜா.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை FM 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: சங்கம்.
1: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
2: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
1: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
2: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
2: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
3: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
2: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
3: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
2: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
2: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
3: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
3: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
4: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக